0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆத்தி சூடி
3: அதிகாலை வசந்தம்.
4: என்ன சொல்லுங்கள், பட்டு பீதாம்பரதாரிதான் பெருமாள். எல்லா துவிதேசங்களிலும் ஒரு அழகோடே ஒரு வனப்போடே அருளி செய்கின்றான். எனக்கு என்னவோ திருமாலிருஞ்சோலை அழகன் என்றால் ஒரு கூடுதல் சொட்டு ஒரு அழகு இருக்கத்தான் செய்கின்றது. அவனை கள்ளழகன் அந்த கோலத்தில் தானே வரவேற்று ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடி நல்லபடியாக அழகர் மலை கனுப்பி வைத்திருக்கின்றது. மதுரை மாநகர மக்களும் அவனுடைய அடிப்பொடிகளும் அடியவர்களும் சேர்ந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அல்லவா. அழகன் என்றவருக்கு பெயர் வந்தது. அது என்ன வெறுமனை வர்ணனையான பெயரா என்றால் இல்லை இல்லை. அவன் கள்வன். ஒரு முறை அவனை கொஞ்சம் ஊன்றி பார்த்து விட்டால் பார்வை விலக்க விட மாட்டான். அப்படியே நம்மை கொள்ளை கொண்டு விடுவான். போகின்ற வழி வருகின்ற வழி எல்லாம் யார் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அப்படியே பின்னுக்கே இழுத்து சென்று விடுவான். அப்படி நம்மையே கொள்ளை அடித்து சென்று விடக்கூடிய மாக்கள்வன் அவன்தான். அதனால் எத்தனை திவ்யதேசங்களிலே எத்தனை பெருமாள் எவ்வளவு லாவண்யத்தோடு இருந்தாலும் சரி, திருமாலிருஞ்சோலை கள்ளழகனின் அழகு கொஞ்சம் கூடத்தான். மற்ற திவ்யதேச பெருமாளும் சரி, ஆழ்வார் பெருமக்களும் சரி, இந்த அடிப்பொடியின் வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நினைக்கின்றேன். இந்நாளின் திருவாசகத்தை கவனியுங்கள். என்ன அற்புதமாய் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை நிறுவும் விதத்திலே அமைந்திருக்கின்றது. திருக்கோத்தும்பியிலே 19வது பரிகம். கள்வன் கடியன் கலதி இவன் எண்ணாதே, வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உறுதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம், தெள்ளும் கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. உடையவன் அறியாமல் உடமையை திருடும் கள்வனா, என்ன அழகான வர்ணனை. அதாவது நம்மிடத்தில் இருக்கும் ஒன்றை திருடுகிறான் ஒருவன். அதை நாம் அறிகின்றோம், உடனே அவனிடத்திலே சண்டைக்கு செல்லுகின்றோம். ஆனால் இவன் எப்பேற்பட்ட கள்வன்! உடையவன் அறியாமல் உடமையை திருடும் கள்வன். நம்மையும் அறியாமல் நம் மனதை இறைத்தன்மை கொள்ளை கொண்டு விடுகின்றது. அந்த சிவனை மணிவாசகர் இப்படி அழைக்கின்றார். கொடுமை மிகுந்த கடியன், தீக்குணங்கள் கொண்ட கீழ்மகன் என்று என்னை தள்ளிவிடாமல் கருணை வள்ளலான அந்த சிவன் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனத்தை குடிபுகுந்து மற்ற சிந்தனைகள் ஏதும் புகாவண்ணம் ஒழித்து தானே முழுவதுமாய் வந்து தங்கினான். அதனால் என் உள்ள துயரங்கள் எவையும் தப்பிவிடாமல் தெளிவாக துடைத்தெடுத்தான். அவன் திருவடிகளுக்கே சென்று நீ ஊத வேண்டும் என்று அரசவண்டை தூது அனுப்பும் திருக்கோத்தும்பி பதிகம். தினமும் அருளும் பொருளும் நிறைந்த அற்புத சிறப்புகள். ஹலோ எஃப்எம்மின் ஆதிசூடியல்.
1: சோலை தின்றல்,
2: காலை பொழுது,
1: குளிர் நீரோடை,
2: கோடை மழை,
1: ஆதிசூடி. ஹலோ எஃப்எம்மில், ஹலோ எஃப்எம்மில்.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: மாமா
4: படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
5: அம்மா அப்பா படிச்சிட்டாருனா தினத்தந்தியா?

0: மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும். இளையான்குடியிலே ஞானாம்பிகை சமேத ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவில் என்று சிவனார் கோவில் கொண்டிருக்கின்றார். இந்த சித்திரை மாதத்திலே திருவாசக முற்றோதல் கோலாகலமாக நடைபெற்றிருக்கின்றது. முற்றோதல் என்றால் தேவார திருவாசக பதிகங்களை முற்றும் ஓதுதல் என்று எளியோரும் விளங்கும் வகையில் சொல்லலாம். ஆலயங்களிலே எப்போது எங்கே இந்த முற்றோதல் நிகழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு பாடல் தெரியுமோ தெரியாது, கையில் புத்தகம் இருக்கின்றதோ இல்லையோ, முற்றோதல் நடக்கும் இடத்திற்கு சென்று விடுங்கள். தேவார திருப்பதிகங்கள் காற்றிலே கலந்து நம் காது தொடட்டுமே. அவசியம் அனைவரும், குறிப்பாக வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை அழைத்துச் செல்லுங்கள். ஆரம்பத்திலே கொஞ்சம் திகைப்பார்கள், இதென்ன பாடுகிறார்கள், இதென்ன தமிழ்தானா என்று நினைப்பார்கள். அவர்களை சொல்லி குற்றமில்லை. இப்படி தேனினும் இனிய தமிழ் பக்கம் அவர்களை அழைத்து வராதது பெற்றோர் பெரியோர் செய்த தவறுதானே. அந்த தவறை நாம் தானே திருத்த வேண்டும். அதனால் இந்த முற்றோதல்கள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அவசியம் அழைத்து வாருங்கள். இது எந்த கோவிலில் இதுபோல முற்றோதல் நிகழ்வு நிகழ்ந்தாலும் சரி, அது பற்றி ஒரு சிறு குறிப்பை நீங்கள் எனக்கும் தரலாம். ஆத்திசூடியிலே அதையும் கூட ஒலிக்க செய்கின்றேனே. தினம்தோறும் பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஃப்எம்என் ஆத்திசூடியில் உங்களோட உங்களின் நண்பருக்கு நீ ஜெயராம்.
1: சிந்தனை செய்மனமே,
3: செயல்கள் சிறக்கும் தினமே.
1: ஈசனம்
2: பெருமானை தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவனாக வந்து தமிழில் உண்டான சந்தேகங்களை நிறைய நிறைய தீர்த்திருக்கின்றார். நேற்று சாலையிலே சென்றபோது ஒரு ஆட்டோ, அதன் முன்னால் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்ன தெரியுமா? சிவனும் தமிழும் துணை என்று எழுதப்பட்டிருந்தது. எப்பேற்பட்ட பக்தி அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு, எப்பேற்பட்ட அன்பு தமிழ் மொழி மீது. உண்மைதான், ஒரு பெரிய மனிதரிடத்திலே காரியமாக வேண்டும், வேலையாக வேண்டும், சிபாரிசு கடிதம் தந்தனுப்புகின்றோம். அதன் ஆரம்ப புள்ளி யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, உலக உயிர்கள் அனைத்தும் தோன்றும் அடங்கும் சாட்சாத் அந்த ஈசன் பெருமான், திரு ஆலவாயுடையார் என்றே அவருக்கு பெயர் இருக்கின்றது அல்லவா. ஆரம்பத்திலே ஒரு புராண கதை சொல்வார்கள், பாணபத்திரர் என்றொரு பரம ஏழை. அவருடைய வறுமையை போக்க ஈசன் பெருமான் திருவுள்ளம் கொண்டாராம். அவருடைய கனவிலே தோன்றி, அன்பனே, என்பால் மாறாத பேரன்பு கொண்ட சேரமான் பெருமான் கழற்றிற்றறிவார் என்று ஒருவர் உண்டு, அவரை சென்று சந்தி, அவர் உனக்கு குறைவர கொடுப்பார். அதன் பொருட்டு யாம் உமக்கு ஒரு திருமுகம் எழுதி தருகின்றோம். நீ அதனை கொண்டு விரைந்து மலை நாடு அடைந்து பொருள் பெற்று வருக என்று. இங்கே இந்த ஏழையின் வறுமை நீக்குவதற்கு கனவில் தோன்றிய அதே பெருமான் அங்கே சேரமான் பெருமான் கனவிலும் தோன்றி, இப்படி இப்படி ஒருவர் வருவார், அவரை கொஞ்சம் பார்த்து கவனித்து அனுப்பிவிடு என்பது போல. அப்படி ஈசன் எம்பெருமானை எழுதி தந்த சிபாரிசு கடிதம், அது ஈசன் எழுதியது என்பதனால் திருமுகம் என்றதற்கு பெயர். ஒரு பாடலாகவே இருக்கின்றது. அந்த பாட்டு நாளை பொருத்தமாய் வியாழக்கிழமையிலே ஒலிக்கும் ஹலோ எஃப்எம்என் ஆபிசூடியில்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி.
2: ஆதிசூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதிசூடி
1: ஆண்டவனை உணரும் வழி.
3: மா பலா வாழை கனிகளிலே முக்கனி எனக்கூடிய சிறப்பு இந்த மூன்றுக்கும் தானே இருக்கின்றது. ஏன் அப்படி இவை மூன்றும் தனித்துவம் பெற்றன என்று எண்களும் தெய்வீக எண்ணங்களும் சிறப்பிலே சில நாட்களுக்கு முன்னால் ஆத்திசூடையிலே ஒலித்தது உங்களுக்கு நினைவிருக்கும், நினைவிருக்க வேண்டும். சுவையிலே ஒரு தனித்துவமானவை. நமாங்கனிகளுக்கென்றே தனித்த கடைகளுக்கு செல்லும் போதுதான் அந்த வியாபாரி, பழ வியாபாரி வெவ்வேறு விதமான பெயர் சொல்லுவார். அதுபோலத்தான் பலாவும் பெரும்பாலும் பன்ரூட்டியிலிருந்தும் இன்னும் கேரளாவிலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்தும் மணக்க மணக்க இந்த பலா பழங்கள் வருகின்றன. அதுபோல வாழை பலருடைய இந்த காலை வேளையை சுகமாக்குவது இந்த வாழை பழங்கள் தானே. ஒரு சுகமான விடியலுக்கு அடிப்படை காரணமாகின்றன. அவஸ்தையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று விளக்கமாக சொல்லாமலே புரிந்திருக்கும். இந்த மாப்பலா வாழை போலே பாராட்டு ஒன்று, சீராட்டு ஒன்று, கூடவே பிரார்த்தனை ஒன்று என்று இந்த வேளையிலே பிரார்த்தனை ஒலிக்கப் போகின்றது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் என்பற்றிருக்க வேண்டும். மகாமிருத்துஞ்சய மந்திரம் ஓம் திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கம் இவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ருதாத். எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி இறையருள் மிகுந்திருக்க வேண்டும். மாப்பலா வாழை போலே மூன்று சிறப்பு, பாராட்டு, சீராட்டு, ஒரு பிரார்த்தனை. பாராட்டு, வெளிநாடு சென்றிருக்கும் மகன் அவன் எப்போது அழைப்பான் என்று முன்னெல்லாம் நான் காத்திருப்பேன். மிகச்சரியா இந்த காலை வேளையிலே பக்தி நிகழ்ச்சியை நான் ரொம்ப கருத்தாய் கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னை வீடியோ காலிலோ அல்லது பேசுவதற்கோ அழைப்பான். மனமே இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தேன். இப்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். ஏது என்றாலும் சரி, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் என்று ஜெயராம் சொன்ன பிறகு, ஆதிசூடி நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு பேசிக் கொள்ளப்பா என்று விட்டேன் என்று முதல் பாராட்டு. அடுத்த சீராட்டு, இப்போதெல்லாம் அவன் பேசவில்லை என்றாலும் நான் கலங்குவது இல்லை. இந்த மண்ணிலே அவரவர் அவரவர் வாழ்க்கை வாழ்வதற்கு பிறப்பெடுத்திருக்கின்றார்கள். இதிலே பாசத்தை காட்டி நீ என்னோடு கண்டிப்பாக பேசத்தான் வேண்டும் என்று எதற்கு கட்டாயப்படுத்த வேண்டும்? பிள்ளைக்கு எப்போது நேரம் கிடைக்கின்றதோ அப்போது பேசட்டும் என்ற அந்த பக்குவம் ஆத்திசூடி நிகழ்ச்சி நாள் தவறாமல் கேட்பதன் மூலம் எனக்கு கிடைத்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அன்பு தாய். ஆக பாராட்டு ஒன்று, சீராட்டு ஒன்று. இப்போது பிரார்த்தனைக்கு வருகின்றேன். என்னுடைய கணவர் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகின்றார். ஒரு 10 ரூபாய் காணவில்லையா? சந்தேகம்தான். நான் வர தாமதமாகின்றதா? சந்தேகம்தான். பிள்ளை வெளியே படிக்க சென்றவள் வர தாமதமானால் சந்தேகம்தான். செல்போனை எடுத்து சோதித்து பார்ப்பது என்று வேறு விதமாக நடந்து கொள்ளுகின்றார். அவருடைய இந்த சந்தேக குணம் மாற வேண்டும் என்று கேட்டிருக்கும் ஒரு பாசம் மிகுந்த குடும்ப தலைவி. குடும்ப வாழ்க்கையிலே ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் பரஸ்பர அன்பும் நம்பிக்கையும் தானே அந்த இல்லறத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்த உதவுவது. இதிலே சந்தேகம் எங்கே வந்தது? தூக்கி போடுங்கள். ஒரு நாளின் குப்பையை தூக்கி எறிவது போல, பழைய தாளை கிழித்து ஒரு புதிய நாளை வரவேற்பது போல வழித்து துடைத்தெறிய வேண்டியது சந்தேகம். அதை அநேகமாக அந்த குடும்ப தலைவர் செய்வார். அந்த சகோதரியின் வாழ்விலே நன்மை பூக்கள், சந்தோஷ பூக்கள் மலரும் என்று இவ்வேளை நாமும் பிரார்த்தனை செய்வோமா?

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
4: நல்லா தமிழ் பேசுறீங்களே.
3: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி படிக்கிறோம். தினத்தந்திய படிச்சுதான் தமிழை கத்துக்கிட்டேன்.
4: கலக்கிட்டீங்க சேட்டா.
5: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம். ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகரபத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
2: ஆதி சூடி ஹலோ எஃப்எம் 106.4
5: பக்தி மாலை சுபவேளை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஒரு ஆஃபர்.
3: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
2: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
3: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
4: முதல் தரிசனம் ஆதி சூடி.
5: பிள்ளை ரொம்ப ஆசை ஆசையாக அழைத்திருக்கிறான் என்று கொஞ்சம் மனமே இல்லாமல் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் இங்கிருந்து ஒரு அன்பு தாய். அங்கே மகனும் மருமகளும் வெவ்வேறு இடங்களிலே வேலை பார்க்கின்றார்கள். ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் ஒன்றாக வீட்டிலிருந்து உணவு உண்டால் ஆச்சரியம் என்பதை கூட இருந்தே கவனித்திருக்கின்றார். எப்போதும் வேலை சம்பாத்தியம் ஒரு சோர்வு அவர்களிடத்தில் இருப்பதை கவனித்தார். இங்கே நம் தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே காலை எழுந்தது தொடங்கி இரவு தூங்க செல்லும் முன்வரை ஒரு பழக்க வழக்கம் இருக்கின்றது. அது முற்றிலும் மாறி போன எந்திரத்தனமான வாழ்க்கை சலித்து விட்டது ரெண்டு நாளிலே அந்த அம்மையாருக்கு. இதிலே இடையிலே தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு, ரிலாக்ஸ் செய்வதற்கு என்று சில திட்டமிட்ட வகுப்புகளுக்கும் பணம் கட்டி செல்கின்றார்களாம். ஒரு நாள் இருவரையும் அமர வைத்தார் அந்த அன்னை. நாளை காலை இத்தனை மணிக்கு எழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறை தொடங்கப் போகின்றேன், என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அதிகாலை எழுவது, விளக்கேற்றி வணங்குவது, வழிபடுவது, ஒரு சகஸ்ரநாமமோ ஏதோ ஒரு மந்திரமோ பாடலோ சொல்லுவது என்று வழக்கப்படுத்தி இருக்கின்றார். இப்போது குடும்பமே மகிழ்ச்சியாக இருப்பது என்ற அந்த விஷயத்தையும் பகிர்ந்திருக்கின்றார் ஒரு அன்பு தாய். எவ்வளவு சிறப்பு! இங்கே சீதோஷணத்திலிருந்து உண்ணும் உணவிலிருந்து உடுக்கும் உடை, பண்பாடு, கலாச்சாரம் என்று எல்லாவற்றிலும் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம் அல்லவா? அந்த பழக்கத்தை நாம் தொடரத்தானே வேண்டும். அதை நினைவுபடுத்தும் நல்ல நண்பனாய் ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி அனைவருக்கும் முகம் மலர மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கங்களோடு உங்கள் நண்பர்க்கு நீ ஜெயராம்.
4: சோலை தின்றல்,
6: காலை பொழுது,
4: குளிர் நீரோடை,
6: கோடை மழை,
4: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்எல், ஹலோ எஃப்எம்எல்.
5: மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சிறந்த வாழ்க்கை முறை சமயம் சார்ந்து நாம் வாழும் ஒரு வாழ்க்கை முறை அல்லவா? பிறந்திருக்கும் இந்நாள் ஒரு பொன்னாள். மே மாதத்தின் 6ஆம் நாள், சித்திரையின் 23ஆம் நாள், புதன்கிழமை என்று. இந்த நாள் எப்படி 12 ராசிகளுக்கான இன்றைக்கான பலன்களோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவில் புரி சிங்காரம்.
7: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நற்பலன்களை பெறும் 4 ராசிகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம், தனுசு. எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். வருமானம் இருமடங்காக உயரும். சுபச்செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 3-8 அதிர்ஷ்ட வண்ணம் நீலம். இன்று மத்தியமான பலன்களை பெறும் 4 ராசிகள் மேஷம், மிதுனம், கன்னி, கும்பம். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ளும் நாள். அந்தஸ்து கௌரவம் உயரும். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 5-9 அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை. இன்று வழிபாட்டு மூலமே வளர்ச்சி காண வேண்டிய ராசிகள் சிம்மம், துலாம், மகரம், மீனம். ஏமாற்றங்களை சந்திக்காதிருக்க எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிக்கும். மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நன்மை. உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 1-7 அதிர்ஷ்ட வண்ணம் சிவப்பு.
5: இப்படி எனக்கு திருமாலிருஞ்சோலை கள்ளழகனை ரொம்ப பிடிக்கும். அதுபோல நம் சென்னை வாசிகளுக்கு, அதுவும் மயிலாப்பூர் பார்த்தசாரதி பெருமாள் மீது ஒரு தனிப்பற்றோடு அன்போடு இருப்பவர்களுக்கு சித்திரை மாத உற்சவம் பற்றி சொல்லும் போது இன்னும் சந்தோஷம் பெருகத்தானே செய்யும். சித்திரை மாத உற்சவத்திலே சூரிய பிரபை, சந்திர பிரபை, இன்னும் நாச்சியார் திருக்கோலம், ஹனுமந்த வாகனம், இதிலெல்லாம் சிறப்பு தேரோட்டம். நாளை காலை அந்த சிறப்பு இருக்கின்றது. கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க இந்த தேர் வடம் தொட்டு இழுத்து இந்த தேரோட செய்யும் போது தேரோடும் மண்ணிலே எப்போதும் மகிழ்ச்சி வெள்ளமும் நிறைந்திருக்கும் என்பதுதானே சிறப்பு. நாளும் நம் பகுதி கோவில்கள் நடக்கக்கூடிய உற்சவங்கள் பற்றிய சிறப்பு ஒலிக்கின்றது. ஹலோ எஃப்எம் ஆதிசூடியில்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: அதிகாலை சுபவேளை சுபவேளை ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
2: நிறைய கேள்விகள் கேட்கின்றீர்களே ஜெயராம் என்று சிலருக்கு மனதின் ஒரு ஓரத்தில் எண்ணம் இருக்கலாம். அறிவு வளர்வதே கேள்வியினால். இந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போது, பாலருந்தும் பிள்ளையாக இருக்கும் போது விக்கல் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அன்போடு பால் தந்துவிட்டு அம்மா என்ன சொல்லுவார்? குடல் வளர்கிறது போல என் பிள்ளைக்கு விடாமல் விக்கல் வருகிறது என்று சொல்லுவார். அதுபோலத்தான் கேள்விகள். மனதிலே ஒரு கேள்வி பிறக்கின்றது என்பதுதான் அறிவு வளர்கிறது என்பதற்கான ஆதாரம். சொல்லும் விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி இருந்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பும் போதுதானே அது விரிவடைகின்றது. கல்வி, கேள்வி, கலைகள், அதுதானே மிகப்பெரிய சம்பத்து என்று பாராட்டி இருக்கின்றார்கள் இறை அடியவர்கள் எல்லாம். நம் இந்தியாவின் பழைய கல்வி முறை ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள், அது கேள்வி பதில் வடிவிலே தானே இருக்கும். அர்த்த சாஸ்திரம், அது சாணக்கியருக்கும் சந்திரகுப்தருக்கும் இடையிலான கேள்வி பதில் வடிவம் தானே. ஏன் கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதை வழங்கினானே, அது அர்ஜுனன் எழுப்பிய கேள்வி, அதற்கு கண்ணன் சொன்ன பதில் என்றுதானே. இப்படி நம் சாஸ்திரம் முழுக்க, நம் பக்தி இலக்கியம் முழுக்க கேள்வி பதில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆக கேள்விகள் அறிவை விரிவு செய்கின்றன. அப்படித்தான் ஞாயிறுதோறும் ஆதிசூடியிலே ஞான வேள்வி என்று ஒரு கேள்வி பதில் இருக்கின்றது. இந்த வாரத்திற்கான கேள்வி உங்களுடைய கேள்வியாகவும் இருக்கலாம். ஆன்மீகம் சம்பந்தமான, அருள் விஷயங்கள் சம்பந்தமான, ஆலயங்கள் சம்பந்தமான, நம்முடைய அருள் சார்ந்த பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களை கேள்வியாக்க எனக்கு அனுப்பலாம். ஜெயராம் அட் ஹலோ FM.in என்பதே மின்னஞ்சல் முகவரி.
3: சோலை தின்றல்,
4: காலை பொழுது,
3: குளிர் நீரோடை,
4: கோடை மழை,
3: ஆத்திசூடி ஹலோ FM-இல். ஹலோ FM-இல்
2: இன்றைய நட்சத்திரப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகளோடு சிவல் புரியார்.
5: இன்று 6/5/2026 புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் மதியம் 2:36 வரை பிறகு பூராளம். புதன்கிழமை என்று சொன்னாலே பெருமாள் நினைவு நமக்கு வரும். அந்த பரந்தாமனை, கண்ணனை, கிருஷ்ணனை, பெருமாளை நாம் வழிபட்டால் பெருமைகள் எல்லாம் குவியுமாம். இதற்கென்று ஒரு பாடல் உண்டு. கண்ணன், கிருஷ்ணன், பரந்தாமன், கடலில் துயிலும் பெருமாளை எண்ணி புதனில் வழிபட்டால் இதயம் மகிழும் அழ்வமையும். புண்ணியம் ஒரு புறம் நமக்கு வரும், புகழும் பொருளும் குவிந்து விடும். கண்ணியம் மிக்க மனிதர்களும் கை கொடுத்தே தான் உதவிடுவார் என்று அழகான பாடல் உண்டு. பிறருடைய உதவி ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் புதன்கிழமை அன்றைக்கு விஷ்ணுவை வழிபட வேண்டும். விஷ்ணுவை மட்டும் வழிபட்டால் போதாது, இலக்குமியையும் நாம் வழிபட வேண்டும். எனவே இலக்குமி சமேத விஷ்ணுவை இன்று வழிபடுவோம். லட்சியங்கள் நிறைவேற வழிவகு

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் அம்பிகா சுத்தமான கற்பூரம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆதி சூடி,
4: ஆதி சூடி
5: அதிகாலை வசந்தம்.
6: எப்போதும் எளிய மனிதர்களிடத்திலே கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள், அன்பாய் பேசுங்கள் என்று சொல்லுவேன். எங்கு சென்றாலும் சரி, எளிய மனிதர்களிடத்திலே போய் பேசுவது, அதுவும் அவர்களிடத்திற்கு இறங்கி சென்று பேசுவது. உதாரணத்திற்கு ஒரு அம்மா பழம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்றால் பக்கத்தில் அமர்ந்து பேசுங்கள், ரொம்ப சௌகரியமாக பேசுவார். இவ்வளவு என் பொது கழிப்பிடங்கள் அதன் வாசலிலே இந்த சில்லறைகள் வாங்கி போட என்று ஒருவர் அமர்ந்திருப்பார், அவரிடத்திலே கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள். ஒவ்வொருவருமே யாராவது நம்மிடத்தில் அன்பு காட்டு பேச மாட்டார்களா என்று தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே. அப்படி நான் சமீபத்திலே அன்பை உணர்ந்த ஒரு தருணம், பெரிய பங்களா வீடுகளிலே சடை நாய்கள் இருக்கும், அதற்கு உணவே ஒரு மாதத்திற்கு லட்சக்கணக்கிலே செலவாகும். வளர்ப்பவர்கள் ஆசையாய் ரொம்ப பாசமாக அதை வளர்ப்பார்கள், நீங்கள் பார்த்திருக்கலாம். சரி, அந்த வீட்டுக்காரர்கள் அந்த காஸ்ட்லி நாயின் மீது செலுத்தும் அன்பு மட்டும்தான் அன்பா? நான் பழம் விற்கும் அம்மா என்று ஒருவரை சொன்னேன் அல்லவா, அந்த அம்மா ஒரு சிறு பையனை கூடவே வைத்திருந்தார். அந்த சிறு பையன் பக்கத்திலேயே ஒரு சிறு நாய், குட்டி நாய் தான். அந்த சிறு பையனும் அந்த குட்டி நாயும் ஆடிய விளையாட்டு இருக்கின்றதே, செல்ல விளையாட்டு இருக்கின்றது. இவனை கடிப்பது போல அதன் அடிப்பதும், இவன் அடிக்க பாய்வது போல அடிக்க பாய்வதும், அது உடனே பம்முவதும். பெரிதாக என்ன சாப்பிட கொடுத்திருப்பான் அவன்? காட்டிய அன்புதானே அந்த நாயை அவனை விட்டு விலகாமல் வைத்திருக்கின்றது. இந்த அன்புக்கும் இந்த பங்களாவாசிகள் பங்களா விட்டு நாயின் மீது காட்டக்கூடிய அன்புக்கும் பெரிதாக என்ன வேறுபாடு இருக்கின்றது? அன்பு எல்லா இடங்களிலும் ஒன்றாகத்தானே இருக்கின்றது. தயக்கமே இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் தயங்கலாம், அன்பை காட்டுவதற்கு எதற்கு தயங்க வேண்டும்? அன்பினால் ஒரு உலகம் அமைப்போம். அன்பு நிறைந்த உலகம், ஆனந்தம் நிறைந்த உலகம் அதிசுடி முதலடி எடுத்து வைக்கின்றது. உங்களோட உங்களின் அன்பிற்கு நீ ஜெயராம். ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு தோறும் சிறப்பு அடிப்படையிலே இந்த மாதத்திற்கான சிறப்பு,
4: சிந்தனை செய் மனமே,
2: செயல்கள் சிறக்கும் தினமே.
4: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்இல்
6: ஒளவையின் நல்வழிப்பாட்டு இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று, சாலும் ஒழுக்கம் உயர் குலத்தின் நன்று, வழுக்குடைய வீரத்தின் நன்று, விடாநோய் பழி கஞ்சா தாரத்தின் நன்று தனி. இலக்கண பிழையுடைய பாட்டு எழுதுவதை விட உரைநடை தேவலாம். உயர்குலத்தில் பிறந்து ஒழுக்கம் தவறுவதை விட உயிரை விடுவது மேலாம். திறமையில்லாத வீரத்தோடு போர்க்களம் சென்று புற முதுகிட்டு ஓடி உயிரை விடுவதை விட தீராத வியாதியினால் உயிர் போவது நல்லதாம். தவறு செய்தால் பழி வந்துவிடுமே என்று அஞ்சாமல் தவறு செய்யும் பெண்ணோடு வாழ்வதை விட தனித்து வாழ்வது நல்லது என்கிறாள் பெண்பார் புலவரான ஒளவை. இன்னும் அருள் சிறப்புகள் ஒலிக்கும், அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் அதிசுடியுடன்.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: இன்று காலை முதல் மணி நேரத்தில் பேசும் போது தமிழ் பக்தி இலக்கியத்திலே தேவான திருவாசக பண்ணு செயலே எவ்வளவு தமிழ் சிறப்பு இருக்கின்றது, தமிழ் மரபு மிக உயர்வாய் போற்றப்பட்டிருக்கின்றது என்று குறிப்புகள் சொன்னேன். முற்றோதல் நம் பகுதியில எந்த கோவிலில் நடைபெற்றாலும் தயக்கமில்லாமல் கலந்து கொள்ளுங்கள். முக்கியமாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அவசியம் அழைத்து செல்லுங்கள். தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடலாம், அல்லது புத்தகம் வைத்து பார்த்து படிக்கலாம். கூடிய மட்டும் அந்த மந்திர சொல், தமிழ் மந்திர சொல், தேவார வார்த்தைகள் காதிலாவது விழட்டுமே என்று சொன்னபோது உலகிலேயே முதன் முதலில் சிபாரிசு கடிதம் தந்தவர் சாட்சாத் சிவனார் என்று சொன்னேன். திரு ஆலவாயுடையார் என்றே அவருக்கு பெயர் இருக்கின்றது. இருவரை ஒன்றிணைத்திருக்கின்றார் ஒரு திருமுக கடிதம் மூலம். இறைவன் எழுதியதனால் அதற்கு திருமுகம் என்று பெயர். தெரியாத ஒருவரை சந்திக்க செய்வதற்கு அறிமுகம் என்று பெயர் இருக்கின்றது. இங்கே அரண் அறிமுகம் செய்திருக்கின்றான் ஒரு திருமுகத்தின் மூலம். எப்படி? இவர் கனவில் சென்று இன்னாரிடத்திலே போ, உனக்கு வேண்டிய உதவி கிடைக்கும். அவர் கனவிலே சென்று இப்படி ஒருவன் வருவான், அவனுக்கு வேண்டிய பொன்பொருளை தந்தவன் வறுமையை போக்க உதவி செய் என்று இருக்கின்றார். இந்த இடத்திலே ஒரு சந்தேகம் வர வேண்டும். அவன் தான் சர்வ வல்லமை படைத்தவனாயிற்றே, பின்பதற்கு கடிதம் தந்துவிட வேண்டும். இந்த பானபத்திரர் என்னக்கூடிய ஏழையின் வறுமையை இவரே போக்கி இருக்கலாமே. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஒன்று சேர்ந்து வந்தானே ஈஸ்வரன் என்றால் அங்கேதான் அருள் சிறப்பு இருக்கின்றது. அந்த விளக்கம் என்ன? இறைவன் தந்த அந்த திருமுகம், அந்த பாடல் என்ன? பொருத்தமாய் நாளை பொன் நாளிலே மங்களம் நிறைந்த வியாழக்கிழமையிலே ஒலிக்கும் அந்த சிறப்புகள் எல்லாம். அதிசூடியிலே உங்களோடு உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம்.
4: எண்களும் தெய்வீக எண்ணங்களும் ஆதிசூடி.
1: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்.
3: ஒன்பது என்ற இலக்கத்திற்கான சிறப்புகள். நவவிதமான பக்தி, ரொம்ப விளக்கமாய் சொல்ல வேண்டியது. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம் அல்லது சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று ஒன்பது விதங்களிலே பக்தி செலுத்தலாம். இந்த ஒன்பதிலே முதலாவது என்ன தெரியுமா? சிரவணம். சிரவணம் என்பது கண்களுக்காவது இமை எண்ணக்கூடிய மூடி இருக்கின்றது, கதவு இருக்கின்றது. ஆனால் கதவுகள் ஏதுமில்லாத காது. நீங்கள் இருந்த இடத்தில் இருக்கலாம், வார்த்தைகள் எல்லாம் அதுவாக வந்து உங்கள் காதிலே விழும். கேட்டு பக்தி செய்வது சிரவண பக்தி. அதைத்தானே ஆதிசூடி மூலம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அடுத்தது பாடுவது கீர்த்தனம், மனதால் நினைப்பது ஸ்மரணம், பாதசேவனம் என்பது

சேவைகள் செய்வது. அர்ச்சனம் என்பது மலர் கொண்டு, பொன் கொண்டு, பொருள் கொண்டு அர்ச்சிப்பது. வந்தனம் என்பது வணக்கம் வைப்பது. தாசியம் என்பது தொண்டு சேவை செய்வது. ஆத்ம நிவேதனம் என்பது பாதாதி கேசம் முதல் அப்படியே சரணாகதி என்று பூரண சரணாகதி அடைந்து விடுவது. நவவிதமான பக்தி 9 என்ற இலக்கத்திற்கான எண் சிறப்பிலே ஒலித்திருக்கின்றது அதிசுடியல்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி.
2: ஆதிசூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆதிசூடி
1: ஆண்டவனை உணரும் வழி.
3: அக்னி நட்சத்திர காலம், ஆனால் நாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை. இதற்கு புராண கதையை நான் துணைக்கு அழைத்துக் கொள்ளுகிறேன். பெட்டுக்கு மண் சுமந்த கதை நாம் அறிவோம் அல்லவா? சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுகின்றார் ஒரு எளியவன் வடிவில் வந்த ஈசனார். வேலைக்கு வந்தவன் கூடை ஒருபுறம் போட்டுவிட்டு மண்வெட்டி ஒருபுறம் போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் மேஸ்திரி விடுவாரா? வந்தவன் மன்னன், எடுத்தான் பிரம்பு, போட்டான் முதுகில். ஒரு அடி விழுந்தது, உலக மக்கள் அனைவர் முதுகிலும் அந்த அடி என்றுதானே கதை படிக்கின்றோம். ஆக ஈசனுக்கு ஒன்றென்றால் அது உலக உயிர்களிடத்தில் பிரதிபலிக்கத்தானே செய்யும். நான் இப்படி வருகின்றேனே, திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே திருநேர் அண்ணாமலையார் கோவிலிலே இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே சிறு துளையுள்ள வெள்ளி பாத்திரத்திலே பன்னீர் நிரப்பி அதிலே பச்சை கற்பூரம், வெட்டி வேர், விளாமிச்சை வேர், இன்னும் வாசனை திரவியங்கள், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய திரவியங்கள் எல்லாவற்றையும் விட்டு இறைவன் சிரசிலே நீர் சொட்டு சொட்டாக விழும்படி பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதே கோவில் போல நம் பகுதியில் இருக்கும் சிவாலயங்களிலும் இது போல ஜலதாரை பாத்திரங்கள், அதிலிருந்து ஈசன் திருமேனி மீது சொட்டு சொட்டாக நீர் வடியும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி அவன் முதுகிலே ஒரு அடி விழும்போது அது உலக உயிர்கள் அனைத்தின் முதுகிலும் விழுகின்றதோ, அதுபோலத்தானே அவனை குளிர்விப்பதற்காக இத்தனை செய்யும் போது அவன் அம்சமான நமக்கும் வெயில் ரொம்ப பாதிக்காது, குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நம்பலாம் அல்லவா? 7 மணியை தொடும் நேரம் ஆதிசூடி நிறைவு செய்ய போகின்றோம். ஒவ்வொரு நாளிலும் என்னவோ ஆலயத்திற்குள் இருப்பது போல ஒரு பேர் அமைதி கிடைக்கத்தானே செய்கின்றது. வாருங்கள், இன்று ராமாயணத்திலே ஒரு சிறு கதை. ஒரு பெரிய செயல் நிகழும் போது அதிலே நம் பங்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உறுதி இருந்தால் போதும். கங்கை கரை, குகன் வழக்கம் போல படகை தொட்டு கும்பிட்டு விட்டு ஆற்று நீரிலே காலை அலம்பி விட்டு படகிலே ஏறுகிறான். ராமன் சீதை லக்ஷ்மண சகிதமாக அமர்ந்து சென்ற புனித படகல்லவா? படகிலே அந்த தினம் 4-5 புதிய நபர்கள் வருகிறார்கள், ஏறுகிறார்கள், குகனிடத்திலே பேச்சு கொடுக்கின்றார்கள். அயோத்தியிலே ராமன் பட்டாபிஷேகம் அமளிதுமளி படுகின்றது. நீ என்னடா என்றால் இங்கே படகில் துடுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றாயே, ஏன் உன்னை ராமர் அழைக்கவில்லையா? நீ அந்த வைபவத்தில் கலந்து கொள்ள தகுதியில்லாதவனோ என்றெல்லாம் கோர்த்துவிட முயற்சி செய்தார்கள். குகன் அமைதியாக சொன்னான், ராமபிரான் எப்பேற்பட்ட பிறவி, அவனுக்கு என்ன நினைவு வராதிருக்குமோ? உன்னோடு சேர்ந்து ஐவரானோம் என்று ஒரு படகு வலிக்கும் என்னையே தம்பியரிலே ஒருவராக பாவித்தவராயிற்று, அவரா என்னை மறப்பார்? அப்படியென்றால் ஏன் உனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை? அதற்கும் பதில் சொன்னான் குகன், ஒரு விசேஷம் என்றால் நெருங்கினவர்களுக்கெல்லாம் சில பொறுப்புகளை தந்து நிறைவேற்ற சொல்லுவார்கள் அல்லவா? அதுபோலத்தான் எனக்கும் பொறுப்பு தரப்பட்டிருக்கின்றது. ராமர் பட்டாபிஷேகத்திற்கு வரும் மக்களை அக்கரையிலிருந்து இக்கரைக்கு அழைத்து வரக்கூடிய பொறுப்பு. என் ராமன் என்னோடு உண்டு, அவனுக்கான எந்த வேலை என்றாலும் சிறு வேலை என்றாலும் அதை பொறுப்போடு கவனத்தோடு செய்கின்றேன், வேறு என்ன வேண்டும் எனக்கு? இந்த மனோபாவத்தோடு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கடமையையும் திறம்பட செய்ய ராமர் பட்டாபிஷேகம் நாம் இருக்கும் ஒவ்வொரு இடங்களிலுமே நிகழும். பின்பு ஆனந்தம் தான் பரிசாக கிடைக்கும். மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் நண்பர்கனிய ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7 மணி.
2: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
6: குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
8: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
9: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
11: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயம் விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.

0: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டல் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
1: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டெரிக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கயாச்சும் போயிட்டு வரலாங்க.
3: எதுக்கமு ஊட்டி கொடைக்கானல்? சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
2: சூப்பர்ங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
4: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
5: நிஜமாவா? எப்படிடா?
4: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
5: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
4: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: நம்ம ஹலோ எஃப்எம்இல் கோடைக்கால காற்றே.
6: கோடைக்கால காற்றே
1: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில்.
7: பட்டத்துக்கு மட்டும் வால் இல்லீங்க, நம்ம பொடுசுகளுக்கும் தான். பட்டம் முடக்கணும்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. டிசைன் டிசைனா பட்டத்தை செய்வாங்க.
8: பட்டம் விட்டு விளையாடிய அனுபவங்களை பேசி பகிரும் சம்மர் ஸ்பெஷல் நினைவுகள்
1: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில். கோடைக்கால காற்றே நம்ம ஹலோ எஃப்எம்இல். ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masalavudan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heater beat pannunga. Ungal Satya.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பேசக்கூடிய ஒரு காலை பொழுதிலே நம்ம இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கோம். மறுபடியும் மே 6ஆம் தேதி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் 106.4. இது ஹலோ தமிழா. கடந்த சில நாட்களாக நம்ம பேசிட்டு இருந்த விஷயம், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமான அரசியல் பேசி நண்பர்கள் ரெண்டு பேர் குழுவை விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ நான் இதுதான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய சுற்றமும் நட்பும் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்லும். அதனால் கருத்தோட முரண்படலாமே தவிர அந்த கருத்து பேசுகிற பர்சன்கிட்ட அந்த கருத்து மட்டும்தான் ஒரு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை தேவையில்லாமல் நீங்கள் வந்து பெரிதுப்படுத்தாமல் அது அவருடைய கருத்து அப்படின்றத மட்டுமே பார்த்து நீங்கள் விட்டிங்கன்னா எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நடக்கிறது எப்படி நடந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெருசாக வந்து யோசித்து இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்து உங்களுடைய மனிதர்கள் யாரோ அவங்கள நோக்கி செல்லுங்கள் அப்படின்றது மட்டும்தான் நான் இதில் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறது காத்திருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன், வந்திருக்கேன். குட் மார்னிங் ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. அடுத்த 3 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச போகிறேன்னா உங்கள்

0: FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நகைனா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
2: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
3: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
4: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். எஸ்கேபிசி விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM, top courses, fully equipped lab facilities, also safety in top class.
5: Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
6: Enna? Pudhu AC, evlo kulirchi. Vaangina billa paatha manasukku kulirchi.
7: Ippo purinjindiya? Eppovume Vasanthanko da sari nuttu.
8: Sari, sari, sari, sari.
9: Vasanthanko sari, sari, sari. Anaitilum sari, sari. Vasanthanko.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி,
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர், ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
15: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Syros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
16: Kia, movement that inspires.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
18: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
19: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
16: ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
3: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுக்கா.
8: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
12: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
2: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
1: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.

0: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
1: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
4: டோன்ட் வரிமா, 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
5: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
6: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
7: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
8: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: பூர்விகாவா?
11: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
13: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
14: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
15: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா. குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள்.

0: ஹலோ எஃப்எம் 106.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தது வரப்போகிறது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைய நாளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திருக்குறள். இன்றைய நாளில் என்ன அதிகாரத்துக்கான திருக்குறள் உங்களுக்காக வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். டேரி கீடிச்சு உருத்தா கருத்தா திருக்குறள்ல
1: சில பேர் மாக்கியங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களோட நம்ம வச்சுக்க கூடிய நட்பு எம்புட்டு கெடுதல். அப்படியான நட்பு ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது எம்புட்டு நல்லது. அறிவானவங்களுடைய நட்பு எம்புட்டு பெருமையை கொடுக்கும்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
2: 82வது அதிகாரம் யா, தீ நட்பு.
1: இந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
3: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம். ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: மார்னிங் மீட்டர் கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி. பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம மார்னிங் மீட்டரில் பேச போகிறோம். அண்ட் 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான 10 புத்தகங்களில் அம்பேத்கர் பற்றிய பாடல்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. ஸோ இதுதான் முதல் விஷயம். அடுத்ததாக, தமிழகத்தை தொடர்ந்து நீடித்து வரும் வறண்ட வானிலை காரணமாக 3 இடங்களில் நேற்று 102 டிகிரி வெயில் கொடுத்திருக்கு. இதற்கிடையே சில இடங்களில் மழையும் பெய்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம் என்று கூறுவது நான் மட்டும்தான். இணைந்திருப்போம். இதாலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
3: Hi, this is Rutraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
7: தாருங்கள். குமாரராணி
8: மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: பூர்விகாவா?
4: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
5: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
6: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
1: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தை இன்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10-17 வரை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது.
9: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
1: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
10: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா, காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி.
11: இந்த ஆஃபர் May 10 வரை மட்டுமே.
10: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
13: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
14: Hello!
15: Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
16: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
17: உலகத்தின் பிரபல பாப் பாடகரான மைக்கேல் ஜாக்சன், மறைந்த மைக்கேல் ஜாக்சன் பற்றிய ஒரு பயோகிராஃபி வந்த மிகப்பெரிய லெவலில் கலெக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3,500 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக. இந்தியாவில் மட்டும் இது 39 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ய வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது இத்தனைக்கு இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான், அடுத்த பார்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று நடைபெற்ற மேட்ச்ல பாத்தீங்கன்னா டெல்லி அணியை வீழ்த்தி சென்னை அணி 5வது வெற்றியை பெற்றிருக்கிறது. சூப்பராக விளையாடி சஞ்சு சாம்சனும் கார்த்திக் சர்மாவும் நம்ம அணியை வந்து வெற்றி கோட்டை தொட வைத்து விட்டார்கள். அண்டு சென்னை டீமோட போலர்ஸ் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு சொல்லும், சூப்பராக போலிங் போட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருப்போம் இது ஹலோ FM 106.4. திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: சம்பவம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 8 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: திருக்குறள்
7: என்ன பங்காளி, நல்லா தானே பேசுறியா?
8: இலே உதட்டுல மட்டும்தான்டா. யோ பஞ்சாயத்து,
7: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல, பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது. பழகிறதுக்கு பாசமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள பூரா பகையா வச்சுக்கிட்டு பழகிறவன் நட்ப கண்டிப்பா குறைச்சிடணும்யா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca oda stunning golden beaches, Lazio Cathedral oda alagu, ipdi European Gothic architecture lende turquoise sea sides varai neenga rasikalam. Melum Poland la irukra Krakow oda castles, old town oda alagoda unga new memories seka Etihad oda travel panunga. Ipo neenga 20 kum adhigamana European cities ku parakalam. In the summer Etihad oda take off agatum. Etihad, beyond borders.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
3: Kia. Movement that inspires.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: என்ன பட்ஜெட் பத்மநாபன் சார், உங்க வீடு மட்டும் இவ்ளோ வெயிலையும் கூலா இருக்கு.
7: அதுவா, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல இருந்து என் பட்ஜெட்டுக்குள்ளேயே வி கார்டு விண்ட்ஸி ஏர் கூலர் வாங்கினேன். இதுல டெட்ரா ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
6: வி கார்டு ஏர் கூலர்ல மட்டும்தான் ஆன்டி ஃபங்கல் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
7: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575. சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
6: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. வி கார்டு ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர்.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
8: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
8: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
10: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
11: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
12: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
14: சரி சரி சரி சரி
15: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
16: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
15: சரி சரி.
16: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
17: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஹலோ
18: கிராமபோன்
17: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம். இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை.
18: நான் உறங்க
17: நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்இல் RJ பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
19: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ ஜிலனு ஒரு ஏசி மேளா. குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. தன்னம்பிக்கையூட்டும், தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளைட் டு ப்ரொடெக்ட். பர்ஃபெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ். சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
2: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
0: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: தமிழக சட்டசபை தேர்தல் முடிவை அடுத்து முதல்வர் பதவியை மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். ராஜினாமாவை தமிழக ஆளுநர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்களிடம் அடுத்த அரசு அமையும் வரை முதல்வராக தொடருமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது நேற்றுக்கு நடைபெற்றது. அதேமாதிரி மலர் கண்காட்சி நெருங்கிய நிலையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவை தயார் செய்யும் பணிகள் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடந்துட்டுருக்கு. மே மூன்றாம் வாரத்தில் மலர் கண்காட்சி நடத்த வாய்ப்பு இருக்குது. இதையடுத்து ஒரு சில நாட்களில் மலர் கண்காட்சிக்கான அலங்கார பணிகளும் துவக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
2: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
4: என்னம்மா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
5: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
4: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
5: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. CS வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட
6: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
7: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 square feet ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
7: அப்போ விலை ஜாஸ்தியோ?
8: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்ஸியும் ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: இப்போ கார்டு EMI ல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
9: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், நகர்.
7: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
5: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? B-Rite சன்ஃப்ளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்ட்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
10: B-Rite சன்ஃப்ளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
5: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித் ஆஷ்ரம், CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டா ஸ்டோர் டுடே.
12: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
13: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.
15: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
16: Moirchikali Laman, Purichikali Narakad. Chennai. Get ready for a revolution.
17: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
18: நிஜமாவா? எப்படிடா?
17: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
18: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
17: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
19: தம்பி, நீ சிவனேஸ் அண்ணன் மயன் தானே?
20: ஆமாண்ணே.
19: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
20: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குது.
19: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
21: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால LG, சாம்சங், வோல்டாஸ், OG எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி EMI ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாபேக்க ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருக்கு விஜய் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆளுநர் அழைப்பு விடுத்த பிறகு முதல்வராக விஜய் நாளைக்கு பதவியேற்க இருக்கிறார். சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து கொண்டு வருகின்றன. இதனிடையே தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாபேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்டு இது நாளைக்கு இருக்கும்போது, பட் இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது, தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளரனும் நடிகர் ஜீவா ஜித்தன் ரமேஷ் ஆகியோரின் தந்தையுமான சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்கள் நேற்று ராஜஸ்தானில் நடந்த ஒரு கார் விபத்தில் சிக்கி அகால மரணம் அடைந்திருக்கிறார். அவரது உடல் இன்று சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஏராளமான திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 99 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் த தமிழ் சினிமா ஹஸ் எவர் சீன், விஷனரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய புது திறமைகளை வெளில கொண்டு வந்ததில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப மெச்சத்தக்க ஒரு ப்ரொடியூசர். அவரை மறைந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய ஆழ்ந்தானது. அவங்கள அதே சமயத்தில் அவருடைய நற்செயல்களின் மூலமாக அவர் காலத்துக்கும் நிலைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: ஹலோ எஃப்எம்ன் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.
1: விவேக் புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கலாம்னு முடிவு செஞ்சாரு. எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் விவேக் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவர் யோசனைப்படிதான் செய்வாரு. ஒரு தடவை அவரோட பிசினஸ்ல நஷ்டம் வந்தப்போ, சரி தைரியமா இருப்பா, அப்பாவும் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச தப்புகளை சுட்டி காமிச்சாரு. விவேக் அப்பாவோட வார்த்தைகளை கேட்டு பிசினஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணாரு. புது பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிற விவேக், உன் கூட அப்பா இருக்கல அப்படின்னு சொல்ல அப்பா இப்ப இல்லையேன்னு வருத்தப்பட்டாரு. எத்தனையோ பேர் தைரியம் சொன்னாலும் அப்பாவோட வார்த்தைகளுக்கு அது ஈடாகாது. சின்ன வயசுல இருந்து அப்பா தனக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கவனமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணி அப்பாவோட போட்டோவை விவேக் பார்த்தாரு. போட்டோல அப்பாவோட கண்ணை பார்த்த விவேக்கு, தைரியமா இருப்பா, அப்பா உன் கூட தான் இருக்க அப்படின்னு அப்பா சொல்ற மாதிரி இருந்தது.
0: ஹலோ எஃப்எம்ன் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு இருக்குனே.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
4: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
5: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு Best & Pumps. அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டிவாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு Best & Pumps தான். Visit bestinpumps.com.
8: Shri Krishna Swami College for Women, Annanagar. Shri Krishna Swami Vidyashram, CBSE, Annanagar West. Admissions open.
9: In the summer, Europe Varia, or a luxurious travel kuriri aganga with Etihad. Bold and creative on a Barcelona streets lernde, soft sun la araga glow agra Lisbon vara. உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
10: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
10: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: புக்ஸ்
13: Panasonic Mirai Smart Wi-Fi AC லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும் தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
14: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது Panasonic இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 தள்ளுபடி தராங்க.
13: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
13: சண்டேயும் கடை

0: தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஐடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஜிஆர்டி ஐஐடில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
1: ஜிஆர்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணி, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvachiyur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masalavudan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Shri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heater beat pannunga. Ungal Satya.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
2: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஏப்ரல் மாதத்தில் ஒரு அர்த்த ஜாமத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம பேச மாட்டோம். ஆனா ஏப்ரல் மாதத்துல கடந்த மாதம் பாத்தீங்கன்னா 1,916,258 மோட்டார் சைக்கிள்கள், 1,66,908 ஆட்டோக்கள், 4,07,355 தனிநபர் பயன்பாட்டுக்கான வாகனங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. இது முந்தைய மாதத்தோட ஒப்பிடுகையில பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கத்தின் தலைவர் சொல்லியிருக்காரு. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இதற்கு முன்னிருந்த எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு 2,611,317 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதாவது இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய தேசத்தில் வந்து இந்த தனிநபர் வாகனங்களுக்கு மேலே என்றைக்குமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. எல்லோரும் பண்ணுறாங்க, வாங்குறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் என்ன தான் ட்ரை பண்ணாலும், ஓகே, இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய வளர்ந்த தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து தைரியமாக வந்து ஒரு வண்டியை 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செகண்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க. அந்த செகண்ட் ஹேண்டுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கும். ஆனால் இந்தியாவில் வாங்கினா புது வண்டி மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்ற ஒரு அடம் பிடித்தலும் இதற்கான ரொம்ப முக்கியமான காரணமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா, புது வண்டி வாங்கணுன்றது எல்லாருடைய ஆசையும். ஆனால் ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 வண்டி வச்சுக்கணும் அப்படின்றதுனால மிகப்பெரிய பார்க்கிங் பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோமா? இல்லாட்டி இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் குட்ஸை, செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸை வாங்குறத நம்ம வந்து ஒரு மாதிரி கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறோமா? நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் குட்ஸ், செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் வாங்கியிருக்கீங்களா? ஏன் பெருவாரியான மக்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வண்டியை வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ரீஷஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது இந்த இடத்துல நான் கேள்வியாக கேட்குறேன். 4466999999 கால் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 4466999999.
3: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
4: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: Is it a living room?
6: Or a playroom?
5: Wait, is it a music room?
6: Or maybe a lounge room?
5: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
7: Hey Divya, I college not decide college. Nee mudivu pannitiya endha college? Na
8: already shortlist panniten. Shri Kanyaga Parameshwari Arts and Science College for Women dam best choice namakku. Anga CS with AI, Psychology, BCom, B.
9: உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
10: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
9: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
10: இப்ப HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ₹4,000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
11: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.

0: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல்ட் வினர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
0: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.
2: Shri Krishna Swami College for Women, Annanagar. Shri Krishna Swami Vidyashram, CBSE, Annanagar West. Admissions open.
3: Cricket da valka, valkra cricket. Yokeral 6, full tossal wicket. Vaipu kidaikkum bodhu un theramaiya kaattu.
4: Vetri tholvi nenaikkamal bayaminri velaiyaadu. Vetri tholvi nenaikkamal bayaminri velaiyaadu. Nee bayaminri velaiyaadu. Tata IPL paarungal. Ovvoru maalai 7 manikku Jio Hotstar matrum Star Sports.
5: Admissions open for 2026 to 27. Call 720-13431.
6: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, get ready for a revolution. ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
9: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
10: போன் அவர் எடுக்கல?
9: எடுக்கல.
11: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
9: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
12: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
13: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
14: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 9:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
6: என்னயா பங்காளியே, அவனை உன் கூடவே சேர்த்துக்கிற மாட்டீங்கற?
7: இல்லே, அவன் காரியக்காரன்டா. யோ பஞ்சாயத்து,
6: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல, உரின் நட்டு அரின் உருவும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். காசு பணம் இருக்கிறப்ப நண்பேங்கிறது, காசு இல்லாதப்ப கழுத்தை திருப்பிட்டு போறவங்க இப்படியாப்பட்டவங்க. பழக்கம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதாயா?
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: நகைன்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
3: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
4: தினத்தந்தி எங்கம்மா?
5: எந்திரிச்சிங்களா மாமா? தூ வந்துட்டேன்.
6: இல்லதா, தினத்தந்தி எங்க?
5: மாமா படிச்சுட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
7: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
5: ஓகேடா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தனிக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
8: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. இன்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
9: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹839,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
10: Kia. Movement that inspires.
11: Shri Krishna Swami College for Women, Annanagar. Shri Krishna Swami Vidyashram, CBSE, Annanagar West. Admissions open.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
12: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
15: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
16: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
17: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
18: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
19: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM, டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
20: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
21: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா AC இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் AC. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMI கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டா ஸ்டோர் டுடே.
22: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டேக் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
23: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்கம்.
24: எனக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க?
25: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
26: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
27: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
28: சத்யால LG, Samsung, Voltas, OG னு எந்த பிராண்ட் AC பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈஸி EMI ல AC வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
29: நம்ம ஹலோ எஃப்எம்இல் கோடைக்கால காற்றே,
30: கோடைக்கால காற்றே.
29: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில்
31: பட்டத்துக்கு மட்டும் வாழ் இல்லீங்க, நம்ம பொடுசுகளுக்கும் தான். பட்டம் முடக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. டிசைன் டிசைனா பட்டத்தை செய்வாங்க.
0: பட்டம் விட்டு விளையாடிய அனுபவங்களை பேசி பகிரும் சம்மர் ஸ்பெஷல் நினைவுகள். நினைவுகள்
29: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கோடைக்கால காற்றே நம்ம ஹலோ எஃப்எம்இல். ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளட் டு ப்ரொடெக்ட் Always at your service. Sugam Hospitals, Thiruvatchur, Ambattur and Krompet. Tarathil endrum thanithuvam. Adhiga masalavudan adhiga suvai. Aachi masala ippodu 20 rupai packetil. Eppodum kurainda vilai ippodu innum kuraivaga. LKS Gold House, Usman Road, T Nagar, Chennai. Shri Kanyaka Parameshwari Arts and Science College for Women, Audiappa Street near High Court, Paris. Matrum Satyala pudicha branded AC vaangunga. May heater beat pannunga. Ungal Satya. Yeah.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. நேரம் இப்போது சரியாக 9:14. இது ஹலோ எஃப்எம் 106.4. நம்ம கிட்ட பேசுறதுக்காக இப்ப ராதிகா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராதிகா.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் சொல்லுங்க ராதிகா.
1: நீங்க வந்து பழைய வண்டி தான், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பழைய வண்டி தான் வாங்கினேன். நல்லாதான் இருந்துச்சு. பட் 1 இயருக்கு அப்புறம் நிறைய சர்வீசஸ் நிறைய போகும்போதுதான் நம்மளுக்கு பழைய வண்டி மேல இருக்கிற ஆசை போயிடுது. அப்புறம் நம்ம புது வண்டி வாங்கிட்டோம். ரீசன் என்னன்னா, பழைய வண்டி வாங்க கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க நினைக்கல. பழைய வண்டி வாங்கினா நிறைய செலவு வைக்குது, அதனாலதான் பழைய வண்டி வாங்குறது இல்ல.
0: அதனாலதான் அதாவது எல்லாருமே புது வண்டிக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கினா கூட அது செலவு வச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் இருக்கு அப்படின்னு நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னன்னா, ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா வாகனங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ இது ஆட்டோமொபைல் அசோசியேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. கண்டிப்பா வந்து ஆட்டோமொபைல் செக்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் அதே சமயத்துல நம்ம ஊர்ல வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கான மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பெருமளவுல எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. இப்ப நீங்க வந்து வளர்ந்து வர நாடுகள் எல்லாத்துலேயுமே கூட, நல்ல வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட என்னென்னா, ஒன்று பொது போக்குவரத்துக்கு ரொம்ப சீரியஸாக, அதாவது வளர்ந்த நாடுன்னா என்னென்னா, ஒரு ரிச்மேன் வந்து 1000 கார் வச்சுருக்கிறதுக்கு பேர் வந்து வளர்ந்த நாடு கிடையாது. ஒரு ரிச் பர்சன் வந்து பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுறது தான் ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த பொது போக்குவரத்து ஆங்கிலே எடுக்க வேணாம். பட் அட்லீஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் இந்த புது வாகனங்களை வாங்குறத விட கொஞ்சம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஓல்டு வாகனங்களை நம்ம வாங்கினா என்ன அப்படின்ற அந்த ஒரு முனைப்பு காட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குறாங்களே. அது ஏன் அப்படின்றதான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருந்து அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளுடைய முக்கியமான கேள்விக்கான காரணம். அதே மாதிரி ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு 4 வண்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அது எதனால்? இது எல்லாமே இந்த கேள்வியெல்லாம் நான் சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறதுனால, மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் கேட்குறேன். 4466999999 கால் பண்ணுங்கள். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா, அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
4: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
3: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
6: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டு எரிக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாங்க.
7: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல். சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
6: சூப்பருங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாந்துல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
8: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100th வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
10: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
10: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
10: கோல்வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
13: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
14: Hey, you're looking so cool, ya. Ama, summer heat beat pandrathukku namma Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool-a irpa.
15: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
16: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
17: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
18: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
19: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
20: நிஜமாவா? எப்படிடா?
19: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
20: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
19: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க.
21: MBA. Apply today.
22: Tata, உங்க பெட்டியை க்ளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
23: இந்த ஆடியோ கேசட்
0: பாட்டுல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு வச்சுக்கோ. இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
2: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
21: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்இல் ரெட்ரோ ஃப்ரைடே
23: வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: சுந்தரம் இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு இணைப்புல இருக்காரு. அவர் வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்திருக்கக்கூடிய ஒருத்தர். வணக்கம் சுந்தரம் சார்.
2: அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு. அதே போல நான் கூட ஒரு வண்டி வந்து ஒரு கார் ஒண்ணு செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினேன். வாங்கினது 75,000 வாங்கினேன். பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் நான் சொல்றது. அதுக்கு செலவு நான் பண்ணதே ஏறத்தாழ நியர்லி 1.5 லாக்ஸ் பண்ணேன் சார் நானு. அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு அப்புறம் நியூ கார் தான் வாங்கினேன் நானு. அதனால நியூ வெஹிக்கிள் வாங்குறத விட ஓல்டு வெஹிக்கிள் கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்து கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க. ஒரு வீட்டுல நாலு இடத்துக்கு போறதுக்கு வெஹிக்கிள் நாலு யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை சார். இப்ப எங்க ஆபீஸ்ல ஒரு கொலிக்கு இருந்தாங்க, ரெண்டு பேர் இருந்தாங்க, பெரியார் நகர்ல இருந்து வருவாங்க செக்ரட்டரியேட் வரதுக்கு. நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, ஒரு வாரம் உங்க வெஹிக்கிள் எடுங்க, ஒரு வாரம் அவர் வெஹிக்கிள் எடுங்க, ரெண்டு வெஹிக்கிள் ஏன் வயசா வரீங்க, ஒரே ஏரியாவில தானே வர்றீங்க, ஒரே தெருவு, அதனால ஏன் நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ஃபியூல் கன்சம்ஷன் நல்லா இருக்குது, எங்களுக்கு பரவாயில்ல சார், எங்களுக்கு இது வேஸ்டேஜ் இது ஆகல, அதிக டிப்ரிசியேஷன் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க ஏறத்தால இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க சார், ஆபீஸுக்கு வந்துட்டு இருக்காங்க.
1: வெரி குட். இந்த மாதிரி கார் பூலிங் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க சார், இத நல்ல விஷயம் தான். இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசலாம். 4466999 ஃபோன் பண்ணுங்க. நீங்க உங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா புது வெஹிக்கிள்ஸ் வந்து பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் மாசத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட போன மாசம் மட்டும் 19 லட்சம் பாத்தீங்கன்னா, 1 லட்சம் ஆட்டோ, 4 லட்சம் பர்சனல் யூசேஜ் வெஹிக்கிள்ஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 26 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சுமார். ஸோ ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை புது வாகனங்கள் வாங்குறவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் நம்ம வாங்குறதே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். 4466999 ஃபோன் பண்ணுங்க. இது ஹலோ எஃப்எம் 106.4
3: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம்இல் சொல்லியடி சொல்லியடி.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 க்கு கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
6: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
3: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10-17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90 மட்டுமே. முன்பதிவிற்கு 767-007-6006.
3: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்ப புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
8: சரி சரி சரி சரி
9: சரி சரி சரி சரி சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி.
12: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100 வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
13: ஹலோ FM 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்ளெட் டு Always at your service. சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 பாக்கெட்டில். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
14: நம்மிடையே இப்போது பேசுவதற்காக யார் யாரெல்லாம் இணைப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் நம்ம கூட லைன்ல இருக்காரு, என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் வினோத். வினோத் வணக்கம். வணக்கம் வினோத். நல்லா இருக்கு, சொல்லுங்க வினோத்.
15: சொல்லுங்க சார். நானும் வந்து வாங்கிட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் வெஹிக்கல் தான் வாங்கியிருக்கேன், காரு.
14: ஓகே.
15: பட் ஆனா வாங்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியான ஒரு 10 காரா இருந்தாலும் சரி, நல்ல யூசிங் பர்சன், சிங்கிள் பர்சனா இருக்கணும், நல்லா வந்து ஜென்ரலி ஷோரூம் சர்வீஸா இருந்ததுன்னா நம்ம தைரியமா வாங்கலாம் சார். நான் வாங்கினது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான், நல்ல யூசிங் பர்சன், நல்ல சிங்கிள் யூசிங் பர்சன் தான், ஷோரூம் சர்வீஸ் தான், எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
14: ஓகே ஓகே ஓகே. அடுத்தது ஆனந்த் லைன்ல இருக்காரு. வணக்கம் ஆனந்த்.
16: வணக்கம் பாலாஜி.
14: சொல்லுங்க சார்.
16: பாலாஜி, இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வருஷம் பேக்ல போனீங்கன்னா, புது கார் வாங்குறதுக்கு முன்னாடி புதுசா ஓட்டுறவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரலி ஒரு செகண்ட் ஹேண்ட் காருக்கு போவாங்க. சோ அப்ப தேய்ச்சிக்கலாம், இது பண்ணலாம். பட் அந்த அந்த டைம் நான் சொல்றது 15-20 பேக் வந்து பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஏஜென்சிஸ் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாம் வைப்பாங்க. சோ வி வோன்ட் பி நோயிங் அது என்ன மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கையில கூட யாராவது மெக்கானிக் கூட்டு போய் எடுத்து வாங்கி அதெல்லாம் பண்ணுவோம். பட் இப்ப வந்து திங்ஸ் ஆஃப் சேஞ்ச். இவன் தோ அந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருந்தாலும் இந்த சில சில ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர் வேர் அவங்க வந்துட்டு வாரண்டி கொடுத்து சர்வீஸ் பண்ணி கிளீன் பண்ணி ரெடி பண்ணி விற்பாங்க. இட் பி ஆல்மோஸ்ட் லைக் எ நியூ கார். அது நம்பி நம்பி அங்க போய் வாங்கலாம். அண்ட் நீங்க அந்த புது கார் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் காட் ஃபார் அ நியூ கார். பேங்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு பாலாஜி. நான் போகவே இல்ல, வீட்லயே வந்து எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா போயிட்டு இஎம்ஐ இல்ல பேசிஸ்ல வாங்க முடியுது. அதனால அந்த சர்ஜ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் லைக் எனிதிங், தி பர்சேஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் லைக் எனிதிங்.
14: ஓகே சார், ரொம்ப ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த மெக்கானிக் எல்லாம் கொண்டு போய் இது நானும் பண்ணிருக்கேன், அதனாலதான் எனக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது. பட் இது கண்டிப்பா யூஸ் கார்ஸ்க்கு ஒரு மார்க்கெட் வந்துச்சுன்னா, யூஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு கார்ஸ்க்கு இல்ல வெஹிக்கிள்ஸ்க்கே ஒரு மார்க்கெட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஐடியாலதான் இதை சொன்னது. 4466999 நிறைய பேர் கால்

0: இப்போ நீங்க நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களும் பாக்கி இருக்கு. இணைந்திருப்போம் ஹலோ தமிழாவில்.
1: Hi, this is Rutraj Gaikwad.
2: Hi, this is Dhoni.
3: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
4: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசினு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
4: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
3: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
4: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
4: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
6: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
8: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஒரு ஆஃபர்.
9: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு பிளாட் 50% ஆஃபர்.
8: இந்த ஆஃபர் May 1 to 10 வரை மட்டுமே.
9: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
10: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AI ஏசி. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMI கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
1: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit scacas.ac.in.
11: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
12: நிஜமாவா? எப்படிடா?
11: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
12: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
11: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
14: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hello.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: ஏரால ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏப்ரல் மாசத்துல வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாரும் புதிய வண்டியை வாங்கணும் அப்படின்ற ரீசன் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ, அதே மாதிரி நம்ம வாங்கினது புதுசா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அப்படின்ற ஒரு திங்கிங் எல்லாருக்குமே இருக்கிறத வந்து நம்மளால கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் அதே சமயத்தில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதை நம்ம வாங்கி பார்த்து ஓட்ட பார்த்து கற்றுக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு பழக்கம் கம்ப்ளீட்டாக நிறைய பேர்கிட்ட மாறிடுச்சு. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்குற ஒரு பழக்கம் நம்ம தமிழகத்தில் இருந்திருக்கு, இந்தியாவிலே இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ ரொம்ப மாறி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மறுபடியும் இது வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் வாட் எவர் சரண்டன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை வந்து நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அட்லீஸ்ட் நம்ம வச்சிருக்கிற வாங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கடமை அப்படின்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இதை சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுறுத்தி விட்டு கிளம்புகிறேன். ரொம்ப முக்கியமானது, இந்த கிரிக்கெட் சீசனில் எப்போலாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் விளையாடுறாங்களோ அப்போலாம் சென்னை சூப்பர் கிங்ஸுடைய அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லிட்டு நிகழ்ச்சி நடக்கும். கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. பிரசன்டெட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திஹாட், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். அடுத்ததாக அற்புதமான பாட்டு ஒன்று உங்களுக்காக போட்டுட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன். மறுபடியும் நாளை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பாலாஜி. அடுத்த நிகழ்ச்சி காத்து வாக்கல வித் அபி. இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 10 மணி.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். இவன் பழகுனா இதெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்து பழகுறாய் பத்தியா? அப்படியாப்பட்டவன் நட்பு கேடு கட்ட கலவாணி பயல்களோட பழகிறதுக்கு சமம் யா?
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
4: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: Is it a living room?
6: Or a playroom?
5: Wait, is it a music room?
6: Or maybe a lounge room?
5: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
7: Poorvika, va?
8: Haama. Takkanu vittu chillamata vidavidama AC. Current bill control panna rakaragama AC.
9: Enga?
8: Ada ennanga?
9: Poorvika la AC vaangittanga.
8: Poorvika vin chilla.
10: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
11: தாருங்கள்.
12: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
13: எஸ் மேடம், சொல்லுங்க.
12: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
13: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
12: அப்போ 3 பெட்ரூம்க்கு
13: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
12: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
13: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
12: ஓ, ஃபேன்டாஸ்டிக்.
13: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 3000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
12: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
14: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத்.

0: 20 ரூபாய்.
1: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
2: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
3: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
4: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டிவாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
5: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பா.
6: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
7: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
8: Kia. Movement that inspires.
9: Number Hello FM il Hello Gramophone.
10: Ennoi thori kel.
9: Manadai amedi paduthum maya jalam.
10: Amma kelade.
9: Iravin thanimail idhayathil dreengaram idum isai.
11: Annirandil vennila.
9: Ninjam nirekkum ninaivugalodum kaalathai vendra kaaviya paadalgalodum. Indru iravu 11 manikku Number Hello FM il RJ Bharathiyudan Hello Gramophone.
12: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக் சென்னை.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ப்ளூ ஸ்டார் படம் அரக்கோணம் ஸ்டைல் பாட்டை கேட்டுதான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாட்டோட வைப்ல தாங்க நேத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்டாங்க. சஞ்சு சாம்சன் சொல்லவே தேவையில்ல, சிங்கிள் ஹேண்டடா மேட்சை கொண்டு போனாரு. அதே மாதிரி அகில் ஹுசைன் கே எல் ராகுலோட விக்கெட் எல்லாம் எடுக்கும் போது தங்கம் செல்லம் பட்டு கொஞ்சம் போல இருந்தது. ஸோ மஸ்ட் வின் மேட்ச், சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நேத்துக்கு ஈவினிங் சொல்லிடி நிகழ்ச்சியுமே கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா? சரி, இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேற சொல்லியடி இருக்கு. அப்படி இருக்கும்.

0: என்ன
1: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
1: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மேகீட்ட பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rutraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு, வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தனம் கடைக்கு வாங்க.
2: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
4: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20+ அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
8: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
9: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
10: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
11: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
11: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
14: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCOM அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், BCOM ஜெனரல், BCOM கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
15: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
16: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
17: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
18: நிஜமாவா? எப்படிடா?
17: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
18: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
17: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
19: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் போது உள்ளத்தை எப்படிங்க அள்ளி தராம இருக்க முடியும் அப்படி இருந்துச்சுல அந்த பாட்டு. எஸ், காத்து வாக்குல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம வீட்டுல இல்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் இல்லாம இருந்தா போர் அடிச்சிருங்க, அந்த மாதிரி ஒருத்தங்கள தான் டேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி என்ன ரேடியோ மீம் அப்படின்றத கேட்டுலாமா?
2: இந்த கிளவிக்கெல்லாம் காலையிலே காப்பி தண்ணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு ரோல் கொடுக்கறது இல்லையா? ஒரு சம்பந்தக்காரன் மரியாதையே இல்லையடா.
1: தூங்கினதுக்குவே காஃபி தண்ணி குடுக்கலன்னு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்திருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சோம்னா சண்டை இல்லாம அந்த இடம் இருக்கவே இருக்காது, கரெக்டா? அப்படி உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு எனக்கு மரியாதை குடுக்கல, என்ன நீங்க சரியா கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கோச்சிட்டு போன சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களதான் இன்னைக்கான ரேடியோ மீம்ல டேக் பண்ணி பேச போறோம். அவங்கள பத்தி எதுக்கெல்லாம் கோச்சிட்டு போயிருக்காங்க, என்னத்துக்கெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நீங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம அவங்கள பத்தி பேச போறோமா இல்ல மாட்டி விட போறோம்.
3: ஹிட் சாங் ஆஃப் தி அவர், ஹிட் சாங் ஆஃப் தி அவர் வழங்குவோர் தரத்தின் தயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
1: SA Engineering College offering BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9914-97973.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
8: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574018.
9: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
10: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
9: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
10: அம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம்னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
11: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
12: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
13: எஸ் மேடம், சொல்லுங்க.
12: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
13: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
12: அப்போ விலை அதிகமோ?
13: அதுதான் இல்ல. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
12: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
12: சரியா சொன்னீங்க,
13: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
12: சண்டே கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
15: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணா நகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம், சிபிஎஸ்இ அண்ணா நகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நகைன்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
1: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம்.
2: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
3: ஏய் நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
4: நிஜமாவா? எப்படிடா?
3: அவர் புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
4: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
3: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
6: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
7: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக.
8: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவிந்த் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் கீழ்பா.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஆவடியில இருந்து கவிதா இணைஞ்சிருக்காங்க ஹலோ எஃப்எம் காத்து வாக்குல நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. ஹாய் கவிதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ கவிதா, கேக்குதுங்க, ஆனா ரொம்ப ஸ்லோவா லோவா கேக்குது. ஹலோ கேக்குதா உங்களுக்கு? ஆ சொல்லுங்க கவிதா, யார டாக் பண்ண போறீங்க? உங்க பையனை டாக் பண்ண போறீங்களா? அவர் தான் வந்து குறை சொல்லுவாரா? இல்லையே கவிதா, நீங்க பேசுறது சரியா கேட்கவே இல்ல, ஆடிபிளா இல்ல கவிதா. ஆஹா, கவிதா ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா அவங்க பேசுறது கேட்கவே இல்லை. நோ ப்ராப்ளம், நம்ம கவிதாவை மறுபடியும் ப்ராப்பரா லைன்லாம் கிளியர் ஆனதும் கொண்டு வருவோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். எஸ், நம்ம காத்து வாக்குல நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாரை டாக் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுமே குறை சொல்லி எனக்கு மரியாதையே இல்லை, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு ஒரு ஆள் போவாங்கல்ல, அவங்கள தான் டாக் பண்ண போறீங்க, அதுவும் இந்த ரேடியோ மீம்ல தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உங்க ஃபங்க்ஷன்ல இருந்து கோச்சிட்டு போன ஆள் யாரு, நீங்க எப்படி சமாதானப்படுத்துனீங்க, என்ன சொல்லிட்டு கோச்சிட்டு போனாங்கன்றத பத்தி தான் பேச போறோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, பேசிடலாம்.

0: ஜாய் எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
5: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
5: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
5: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5. குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
0: ஃபேபர் சிம்னிக்கு ஃபேமஸ் ஸ்ரீநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் அப்போலோ BLDC ரிமோட் சிம்னி புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
0: 1600 மீட்டர் கியூப் செக்ஷன். கிச்சன்ல புகை ஏற்காது, ஏராளமான கரண்ட் மிச்சம்.
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் நியூ இயர் சேல்ல ஃபேபர் BLDC சிம்னி வாங்கினா 2000 ரூபாய் மதிப்புள்ள ஜீரா ட்ரிபிள் லேயர் ஃப்ரையிங் பேன் ஃப்ரீ.
0: செம்ம ஆஃபர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல. ஃபேபர் 6 ப்ரோக்ராம் 12 பிளேஸ் டிஷ் வாஷர் ஜஸ்ட் ₹28,990 கிடைக்குது.
8: தவிர ஃபேபர் பில்ட் இன் அவன், பில்ட் இன் மைக்ரோவேவ், ஃபேபர் பிராங்கி சிங்க் எல்லாம் சூப்பர் டீல்ல வாங்கலாம்.
0: மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேபருக்கு நம்பர் 1 டீலர்
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜாபாத் ஸ்ட்ரீட் நகர்.
3: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் கீழ்பா.
11: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
12: நிஜமாவா? எப்படிடா?
11: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
12: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
11: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: சூப்பர் பிளேயரியா?
14: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
13: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
14: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
15: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ FM சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
16: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
17: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
18: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
17: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: அண்ணா நகர்ல இருந்து விஷ்ணு அணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். அவர் வந்து யார் அட்டாக் பண்றாரு அப்படின்றதெல்லாம் கேட்டுடலாம். ஹலோ FM காத்து வாக்குல நிகழ்ச்சியில நான் அபி பேசிட்டு இருக்கேங்க. ஹாய் விஷ்ணு, யார் அட்டாக் பண்ண போறீங்க?
19: அக்கா, நான் அட்டாக் பண்ற ஆள் வந்து எங்க பெரியப்பா. அக்கா,
3: சரி, பெரியப்பான்னு தைரியமா சொல்லியாச்சு. அப்பா வந்து ரேடியோ கேட்க மாட்டார்னா?
19: கேட்டாலும் பரவாயில்ல, அப்படியாவது தெரியட்டும்.
3: வெரி குட். சரி சொல்லுங்க, என்ன பண்ணாரு அவரு, எதுக்கு கோச்சிட்டு போனாரு?
19: அது எங்க பெரியப்பாக்கும் சித்தப்பாக்கும் ஆகாதுக்கா, என் தங்கச்சி சடங்குக்கு வந்திருந்தாங்க.
3: சரி,
19: அப்ப வந்த டைம்ல பாத்துட்டாரு, எங்க பெரியப்பா வந்து சித்தப்பா வரத பாத்துட்டாரு, எங்க சித்தப்பா பெரியப்பா வரத பாத்துட்டாரு. தனித்தனியா போய் எங்க அப்பாட்ட, ஏன் தொம்பியா எது கூப்பிட்ட அப்படின்றாரு. எங்க அப்பா, எங்க அப்பாட்ட வந்து என்ன எப்படியோ தகவல் போயிருச்சு, நான் கூப்பிடலன்னு எங்க அப்பா இங்க சமாளிச்ச. இவர் போனதுக்கு இவர் போட்டு எடுக்கும்போது அவரு வந்து எதுக்கு என்ன ஒன்னா கூப்பிட்டேன் அவர் கேட்க, அவருக்கு எப்படி தகவல் பெருசு அவர் கூப்பிடலன்னு.
20: ரெண்டு பக்கம், இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்துன்ற மாதிரியா? அப்புறம்
19: அவர் அங்க போய் போட்டு எடுக்கும்போது என் மோத என் ஒன்னோட எடுத்து என்னோட எடுக்க மாட்டியோ அப்படின்னு. அவர் இருந்ததே பாக்கல, ஸ்டேஜ்ல அவர் இருந்தாரானே, நான் யதார்த்தமா போனேன்.
20: எனக்கு உங்க அப்பாவை நினைச்சாதான் விஷ்ணு கஷ்டமா இருக்கு. பாவம் மனுஷன் நடுவுல நின்னு ரெண்டு பக்கமும் சமாளிக்கணும்ல.
19: எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா. அவங்க இதுக்கு இருக்கும்போது இங்க உட்காந்தாங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரம் கீழே சாப்பிட கூட்டு போயிடறான்ட்டாரு எங்க அப்பா.
20: சரி,
19: நான் வந்து எனக்கு டவுட், பெரியப்பா கூட்டு போலாமா சிக்கப்பா கூட்டு போலாமா, ஐயோ
20: அப்படின்ட்டு திரும்பிடுவாங்களே.
19: யதார்த்தமா நிப்போம், இப்படி இப்படி நடப்போம், யார் நம்மள மொத பாக்குறாங்களோ அவங்களை கூட்டு போயிருவோம் நடந்துகிட்டே இருந்தேன். ஏன் என்ன சித்தப்பா பாத்துட்டாரு, பாத்துட்டு என்னடா வந்தவங்களை சாப்பிட்டு போலன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சாப்பிட்டு போங்க கிட்டேன். ஏன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார மாட்டியா அப்படின்னு வாங்க பெரியப்பான் கூப்பிட்டு போய் சித்தப்பான்னு கூப்பிட்டு போயிட்டேன். சித்தப்பா அவர் போய் உட்கார வச்சு எல்லாம் போட்டு நல்ல வேலை இப்ப வரலன்னு போய் தண்ணி பாட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து உட்காந்து அந்த சைடு,
20: ஐயோ
19: அது என்னடாவும் உன்கிட்ட பார்க்க மாட்டேன், கவனிக்குமா எங்கெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு தங்கே ஆரம்பிச்சாரு. இல்ல சரிப்பா வெயிட் பண்ணுங்க, நான் வந்துருவேன், நான் உங்களை பாக்கல இப்பதான் பாத்தேன் அப்படின்னானே. நீயும் உங்க ஒப்பனை ஒரே மாதிரி இருக்கீங்க
20: அப்படின்ட்டு
19: ரைட்டு அடுத்த நம்பர் தான் கத்தி வருது அப்படின்ட்டு.
20: சரி ஃபைனலா என்ன சொல்லி சண்டை போட்டு போனாரு?
19: அது சாப்பாடு எங்க சித்தப்பா தாண்டி தான் தெரியும், பெரியப்பாக்கு போங்கக்கா. அப்ப சித்தப்பா தாண்டி இருக்கு, ஏசியில எடுத்து தின்ட்டாரு, சோறு வரும்போது ரோசம் வந்துருக்கு.
20: டே தம்பி நீ குடும்ப கதையிலடா உண்மைய ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா. சரி அப்புறம்
19: அவனுக்கு போட்ட கருணையில எனக்கும் போனாங்க, அவருக்கு இலையில படம் தான் போட்டோம் அப்படின்ட்டோம். சமாளிக்காதான் ஒப்பனை சரி நடத்தும் சரி கிளம்பி போயிட்டாரு.
20: வந்ததே சண்டை போடுறதுக்கு தான் நினைக்கிறேன். எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் அவர் வந்து பால் போட்டிருக்காரு. இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. விஷ்ணு சொன்ன கதையில இருந்து இந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா கூட இருப்பாங்கல்ல, இப்ப நினைச்சு சிரிக்கிறோம். அந்த மாதிரியான ஆட்களை தான் சொல்றோம். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யாரே கோச்சிக்கிட்டு போனாங்களோ அவங்களதான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல டாக் பண்ணிட்டு இருக்கோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப விஷ்ணு சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லலாம்.
21: Darling song of the hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 11:02.
0: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: சில பேர்கிட்ட சூதானமா இருக்கணும்யா.
7: ஆமாடா, காலவாரி விட்டுருவாங்க. யோ பஞ்சாயத்து,
8: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல, அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. போர்க்களத்துல கீழே தட்டி விட்டு போற அறிவு கிட்ட குதிரை மாதிரி இருக்கிறவங்க பழக்கத்தை விட ஒண்டிக்கட்டை ஆயிருக்கிறது எவ்வளவோ மேலியா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: Is it a living room?
3: Or a playroom?
2: Wait, is it a music room?
3: Or maybe a lounge room?
2: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
4: Yenna, pudhu AC evlo kulirchi. Vaangina bill paatha manasukku kulirchi.
5: Ippo purinjindiya? Eppovume Vasanthan koda sarinuttu.
4: Sari.

0: வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7677076006.
1: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
3: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
4: நிஜமாவா? எப்படிடா?
3: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
4: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
3: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஏய் மச்சான், ஏ ஆளு நானும் எப்படிலாம் பழகணும் தெரியுமா? எப்படிலாம் லவ் பண்ணணும் தெரியுமா? இத எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா பாரு.
6: டேய், உன் பிரேக்கப் ஸ்டோரியே பெருசு. அதுல சொன்னதே வேற திரும்ப திரும்ப சொல்ற பாத்தியா?
5: முடியல. அப்ப என்ன சொல்ல வேணாங்கறியா?
6: சொல்லு. ஆனா சுருக்கமா சொல்றா.
5: அது எப்படிரா?
6: ஹலோ எஃப்எம்ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
1: நம்ம ஹலோ எஃப்எம்ல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி ஸ்டோரி. ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவின் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய சின்ன பசங்க கால் பண்ணாங்க. முன்னாடி பேசின விஷ்ணு வந்து அப்பதான் டுவெல்த் முடிச்சிருக்கிறாரு. அண்ட் இப்ப பேச போறவங்களும் ஒரு குட்டி பாப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள நம்மளோட அந்த சண்டை எல்லாம் வந்து எவ்வளவு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அக்ஷரா என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுலாம். ஹலோ எஃப்எம், காத்து வாக்குல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் அக்ஷரா, யாரு டேக் பண்ண போறீங்க?
2: ஹாய் மேம், நான் இப்ப எங்க தாத்தாவோட தங்கச்சியை டாக் பண்ண போறேன்.
1: தாத்தா தங்கச்சினா உங்களுக்கு பாட்டி தான் கரெக்டா?
2: ஆமா.
1: சரி, அவங்க என்னன்னு சொல்லி சண்டை போடுவாங்க வீட்டுக்கு வந்தா? எப்பவும்
2: சண்டை எல்லாம் போட மாட்டாங்க, சில நேரம் கோவமா இருப்பாங்க.
1: ஏன் கோவமா இருப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்களா அன்னைக்கு? அது நீங்க
2: இல்ல,
1: இந்த கோச்சிட்டு போறது எதுக்காக கோச்சிட்டு போவாங்கலாம் தெரியுமா உங்களுக்கு?
2: இல்ல மேம்.
1: தாத்தா கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்ன தாத்தா அப்படி பண்ணீங்க உங்க தங்கச்சிங்களெல்லாம் அப்படி கேட்டிருக்கீங்களா?
2: வீட்டுல
1: ஓகே, வெயில் எல்லாம் போகாம வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 மணிக்கு மேல நல்லா விளையாடுங்க. ஓகே
2: ஓகே மேம்.
1: ரைட் அக்ஷரா. அக்ஷரா மேம், மேம்கிட்ட பேசுவோம். நிஜமாவே ஸ்கூல்ல ஏதோ ஒரு டீச்சர் ஃபீலிங் வந்துருச்சு. ஆனா சமத்தா பேசுறாங்க இல்லையா, அந்த பசங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட ஜாலியா தான் பேசுறாங்க. இவங்கள தொடர்ந்து நீங்களும் காத்து வாக்குல நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. நம்ம நாளைக்கு காத்து வாக்குல நிகழ்ச்சியில வேற ஒரு ரேடியோ மீம்ல வேற ஒரு ஆளு டாக் பண்ணலாம். அடுத்ததா இது நம்ம ஆளுல. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் நோ டயட் டே, அது ரிலேட்டடா நியூட்ரிஷனிஸ்ட் ஒருத்தங்க தான் நம்ம கூட பேச போறாங்க. இன்டர்நேஷனல் நோ டயட் டேனா என்ன, டயட் ரொம்ப முக்கியமாச்சு, எதுக்கு டயட் வேணாம்னு சொல்றாங்க, இதெல்லாம் பத்தி தான் நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைஞ்சுறீங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
2: நிஜமாவா? எப்படிடா?
1: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
2: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
1: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
3: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
4: போன் அவர் எடுக்கல.
3: எடுக்கல.
5: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
3: ஒவ்வொரு CSK மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ FM-ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
6: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
7: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
8: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
9: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் நோ டயட் டே அப்படின்னு சொல்லி. இந்த டேவை எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா, நம்மளோட பாடியை நம்ம ரொம்ப பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். இதுதான் என்னோட பாடி ஷேப், நான் பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா மட்டும் போதும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஏன், சின்ன வயசுல நம்மளாம் கூட நிறைய பேரை கிண்டல் பண்ணிருப்போம், ஆர் அந்த கிண்டல் பண்ணதெல்லாம் வாங்கின ஒரு ஆளா கூட நம்ம இருந்திருப்போம் இல்லையா. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க, பட் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தங்களை கிண்டல் பண்றதுதான் தப்பு.
2: சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா.
1: இதே என்ன, யாருமே பண்ண மாட்டோம், பட் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை பண்ணக்கூடாது. ஓகே, பாடி ஷேமிங்க தான் சொல்றேன், ஏன்னா அது ஒருத்தங்களுக்குள்ள ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணதுன் போது எதுக்குங்க. சோ இந்த மாதிரிலாம் யோசிக்காம, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம நம்மளோட பாடி ரொம்ப பாசிட்டிவா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதனால நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் பிரக்ஷா அவங்க கூட தான் இது நம்ம அதுல பேச போறோம். ஹாய் பிரக்ஷா. என்ன சொல்லுவீங்க?
3: கண்டிப்பா நீங்க வந்து டயர்ட்னஸ் எதுக்கும் வந்து என்ன சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண மாட்டீங்க த்ரூ அவுட் த டே. ஆனா நீங்க அதே நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நரிஷ்மெண்ட்டும் நல்லா கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க ஏதாவது பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணனாலும் கூட உங்க பாடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்,
1: எப்படிங்க.
3: சோ முதல்ல வந்து நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க நிறுத்தக்கூடாது. ஓகே, சோ பெரும்பாலும் நமக்கு வந்து ரைஸ் சாப்பிட பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதே வந்து விட்டுட்டு மத்த மில்லட்ஸ் அந்த மாதிரி போக சொல்லுவாங்க. சோ என்ன ஆகும்னா பண்ண பண்ண அவங்களுக்கு அது போர் அடிச்சு போயிடும், அவங்களுக்கு பிடிக்காம அப்புறம் அவங்க வந்து பிஞ்ச் ஈட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அது சாப்பிடாம மத்த பொருள்கள் வந்து கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ மத்த பேஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய ஃபுட்டை வந்து அவங்க இன்டல்ஜ் பண்ணிடுவாங்க. சோ அது பண்ணாம உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே நீங்க சாப்பிடுங்க, அதோட அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சோ காய்கறிகள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் ரைஸ் எடுத்துட்டு அது கூட வந்து ஒரு புரோட்டீன் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபைபர் நிறைய பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்தாலே நீங்க உங்க பிடிச்ச உணவும் சாப்பிட முடியும், அட் த சேம் டைம் அது உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா.
1: நீங்க சொன்னது எப்படி இருந்துச்சு தெரியுமா, தொடர்ந்து நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் பிரக்ஷா அவங்க கூட தான் இது நம்ம ஆளுல பேச போறோம். இன்னும் நிறைய இந்த டயட்டிங்க பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இணைஞ்சிருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
4: I love, love, love, love, love, love, love.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.

0: Chennai Silks in Mega Summer Sale.
1: Is it a living room?
2: Or a playroom?
1: Wait, is it a music room?
3: Or maybe a lounge room?
4: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
5: Poorvika, va?
6: Haan, ma. Takkanu veta chilla mata vida vida ma AC. Current bill la control panna raga raga ma AC.
7: பாட்டத்துக்கு மட்டும் வால் இல்லீங்க, நம்ம பொடுசுகளுக்கும் தான். பட்டம் உடுக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. டிசைன் டிசைனா பட்டத்தை செய்வாங்க.
8: பட்டம் விட்டு விளையாடிய அனுபவங்களை பேசி பகிரும் சம்மர் ஸ்பெஷல் நினைவுகள். நினைவுகள்
7: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கோடைக்கால காற்றே நம்ம ஹலோ எஃப்எம்எல்.
9: ஹலோ எஃப்எம் 104.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமென் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், விஜிபி மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல், எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, கே சின்னதுரையன் கோவிந்த் சம்மர் கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல் ஸ்கீல் பார்க் சென்னை.
10: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
11: இப்ப வர வீக்கெண்ட் ஒரு பர்ஃபெக்டான வீக்கெண்ட்ங்க.
12: என்னன்னு
11: சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்குள்ளவா. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ மேட்ச் இருக்கு, அதுவும் மதியான மேட்ச். ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் லைட் அப்படி லைட்டு தூக்கம் வந்துச்சுன்னா கூட முடிச்சு முடிச்சு கண்ண பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம மதியம் ஆரம்பிச்சு ஈவினிங் முடியும். அப்படி பீஸ்ஃபுல்லா மேட்சை பார்த்து அந்த ஒரு டேவை நம்ம வந்து நம்மளால ஓட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் இருக்கும் போது நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சியும் இருக்கு. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் வெளியிலிருந்து சொல்றதெல்லாம் தாண்டி இவங்களே அப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
12: ஆமா, சோ நம்மளோட அஞ்சு விரலும் வந்து சேமா இருக்கிறது இல்ல, அதே மாதிரிதான் நம்ம எல்லாரோட பாடியும். சோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு பாடி நேச்சர் இருக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளோட செல்ஃப் கேரேஜ் இம்பார்ட்டன்ட். சோ நீங்க வந்து உங்க பாடி கிட்ட பாசிட்டிவ் டாக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹீலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாடியை வந்து எப்படி கேர் பண்ணிக்கணும், எப்படி வந்து எடுத்து காட்டணும்னு அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது. உங்க பாடியும் உங்களுக்கு வந்து திருப்பி அந்த லவ் தரும். சோ நீங்க எப்படி உங்க பாடியை வந்து மோல்ட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அதே மாதிரி அந்த பாடியும் வர்க் பண்ணும். செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணாதான் மத்தவங்களும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
11: கரெக்ட்ங்க.
13: அம்மு குட்டி, சல்ல குட்டி, ஜாங்கிரி, பூந்தி,
11: இந்த மாதிரி எல்லாம் அவங்க கொஞ்சம் சொல்ல, பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. உங்க பாடியோட நேச்சரே இப்படிதான், இதுதான் என்னோட பாடியோட ஷேப், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதை தாண்டி நம்ம ரொம்ப இன்ஃபீரியரா வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. பிரக்ஷா, நான் வந்து உங்ககிட்ட வெயிட் லாஸ் பண்றதுக்கான டிப் எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா அதை வந்து டாக்டர் தான் ஒருத்தங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது 2 or 3 சிம்பிள் சஸ்டைனபிள் ஹேபிட் நம்ம பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
12: ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நல்லா தூங்குங்க, நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க உங்க பாடியை. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் அதுதான். ஏன்னா உங்களோட ப்ரையாரிட்டியை வந்து நீங்க ஸ்லீப் அண்ட் ஹைட்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போது நீங்க என்ன என்ஜாய் பண்ணி பண்றீங்களோ அதுதான் நீங்க பண்ணணும். போர்ஸ்ஃபுல்லி எதுவுமே செய்யக்கூடாது. உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குதா, உங்களுக்கு யோகா பிடிக்குதா, உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பண்ணுவீங்க, போர்ஸ் இல்லாம பண்ணுவீங்க.
11: ஏன்னா
12: நிறைய பேர் வந்து ஸ்கிரீன் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல சாப்பிடும் போது பீஸ்ஃபுல்லா சாப்பிடுங்க. ஸ்கிரீன் டைம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த சாப்பிடுற ஃபுட்டு வந்து உங்களுக்கு உங்க பாடியை நரிஷ்மெண்ட்டும் ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
11: இந்த கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் என் கூட உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன். எஸ்ங்க, அவங்க சொன்ன மாதிரி பண்றதை 100% பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பாடியை நீங்க ஹெல்தியா வச்சுக்கோங்க அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரக்ஷா, அவங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம், அதுவும் இந்த ஒரு டேல. எஸ், அடுத்ததான் நம்ம காத்து வாக்குல நிகழ்ச்சியில போமா ஊர்வலம், இன்னைக்கு எந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்றத அந்த அண்ணா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அத்தை பசங்க மாமா பசங்க எல்லாம் இருந்தா நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, சின்ன வயசுல அவங்களோட லைட்டா சைட் அடிக்கிறது அதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலை கொடுக்கற மாதிரி ஒரு பாட்டு தான் கேட்க போறோம். கேட்டு அணிஞ்சிருங்க.
2: Darling Song of the Hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்,

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: அண்ணே, இன்னிக்காவது தலைவர் கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கனே.
4: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு கொடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பானு.
3: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டாருன்னு சொன்னாங்க.

0: பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு.
1: ஒரு காதல்
0: வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு.
2: இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: நவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த சம்மர் வெகேஷனை எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸை தான் வந்து அண்ணா டெய்லி சொல்லிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். கோடைக்கால காற்றே ஸ்பெஷல் போவோமா ஊர்வலமில் இன்றைக்கி எந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். காற்று வாக்கில் கேட்டுட்ருக்கீங்க, நான் அபி பேசிகிட்ருக்கேன்.
2: வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தோம்.
3: நம்ம ஹலோ எஃப்எம்எல் கோடைக்கால காற்றே, கோடைக்கால காற்றே சம்மர் ஸ்பெஷல் போவோமா ஊர்கோலம்.
4: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போவோமா ஊர்கோலத்துல போயிட்டு இருக்கோம். இப்போ மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கீழக்குயில்குடி சமணர் மலைக்கு போலாமா? கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேலான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்துல பழங்காலத்துல சமணர்கள் தங்கி தவம் செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. இங்க பாறைகள்ல செதுக்கிய சமணர் படுக்கைகள், பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தீர்த்தங்கரர் சிலைகள்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். மலை மேல ஏறி நின்று மதுரையோட அழக ரசிச்சா அது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாமரை குளம் இன்னுமே அழகு. போட்டோ எடுக்கிறதுக்கும் நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கும் சிறந்த இடம். அதிகபட்சம் 45 நிமிஷம் தான் டிராவல் டைம். காலையில 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இங்க அனுமதி இருக்கு. சம்மருக்கு மதுரையோட சமணர் மலைய ஒரு விசிட் அடிங்க.
3: நம்ம ஹலோ எஃப்எம்எல் கோடைக்கால காற்றே, கோடைக்கால காற்றே.
1: மதுரை பக்கம் போற வேலை இருக்கு அப்படின்னா சமணர் மலையை போய் பார்த்துட்டு வாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம கேட்க போற பாட்டு அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை சட்டுன்னு நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தாங்க நிஜமாவே.
5: சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்?
1: ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு தான் சொன்னேன். நான் ஃபீல் எல்லாம் பண்ணலங்க, செம்ம பாட்டு கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளி படத்துல இருந்து போகாதே பாட்டு, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. சரியா, இப்ப நான் கிளம்பிட்டு ஈவினிங் 4 மணிக்கு 4 மணி வாலி நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். கேமோட டாடா, பை பாய்.

0: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
1: ஒருத்தனுக்கு அதிகமா உதவி செஞ்சிருந்தா கூட நமக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கா? அப்படியாப்பட்ட நட்பு இருக்கிறத விட இல்லாம போறது எவ்வளவு நல்லதுயா?
0: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 12 மணி.
3: வழங்கியோர்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: Hey, you're looking so cool, yeah. Ama, summer heat to beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah, fancy ah, different different ah super ana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyu cool ah irpa.
3: Snehalaya Silks, Venkat Narayana, Roti Nagar.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
6: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
7: சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
10: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன்
11: நினைப்பதெல்லாம் நடந்து விட்ட
10: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்
11: மலைச்சாரலி.
10: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
12: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
13: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
14: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: வணக்கம் வணக்கம், மதிய வணக்கம் உங்க எல்லாருக்கும். ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. எப்பா எப்பா எப்பா எப்பா, என்ன வெயில், என்ன வெயில், நாளாக நாளாக நமக்கு வந்து வெயில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதுங்க. மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மதியம் டைம் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னா மட்டும் வெளியே போங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்ச அந்த ஒர்க்கை வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங் 4 மணிக்கு மேலே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு 20 டேஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வெயில் ரொம்ப உக்கரமாக ருத்ரதாண்டவம் ஆடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து வெளியே போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அடிக்கடி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வெயில் காலத்தில் நிறைய உடல் சம்மந்தமான உபாதைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, நல்ல சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்லா கேர் பண்ணிக்கோங்க, சரியா. என்ன டிப் சொல்ல போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, இந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, மிக்ஸி ஜார் அதில் இருக்க அந்த பிசுப்பிசுப்பு தன்மை போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் கடலை மாவை போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மிக்ஸி ஜாருக்குள்ள இருக்க பிசுப்பிசுப்பு தன்மை வந்து போயிடும், சரியா. ஸோ நீங்கள் என்ன தான் போட்டு வாஷ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அது போகாதுல. இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி 6ஆம் தேதி யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கோ எல்லாருக்குமே ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் யாருக்காவது விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஹலோ கிரீட்டிங்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், உங்கள் கூட சேர்ந்து நானும் விஷ் பண்ணுறேன். சரிப்பா, கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0444-446-9999-0944-6-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99
2: குடியிருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க யாருக்காவது ஏதாவது விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் அவங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அடுத்ததாக ரெண்டு பாடல் வருது, கேட்டு அணிஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
1: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
2: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
3: அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
4: அட விடுப்பா.
5: ஏனுங்க கேட்டிங்களா, எவர்கிரீன் பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க.
6: வழங்குவோம் சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திரு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஹலோ கிரீட்டிங்ஸ்ல விஷ் பண்றதுக்காக இப்ப என் கூட பாரதி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பாரதி. பாரதி லைன்ல இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவங்க யாருக்கு விஷ் பண்ண வந்தாங்களோ அவங்களுக்கு என்னோட சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கார்த்திக் கூப்பிட்டிருந்தாரு, அவரோட ஒய்ஃபோட தங்கச்சி பையனுக்கு விஷ்ணு இன்னைக்கு பர்த்டே. ஸோ விஷ்ணுக்கு எத்தனாவது பர்த்டேன்னு தெரில, பட் ஆனால் விஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ சித்தப்பா தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை கார்த்தியோட தங்கச்சி, ஐ மீன் சாரி, கார்த்தியோட ஒய்ஃபோட தங்கச்சி பையனா பாய்ஸ், கார்த்தி வந்து சித்தப்பா தான். ஸோ சித்தப்பா கார்த்தி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் விஷ்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் ராஜா கூப்பிட்டிருந்தாரு, அவரோட சித்தி பொண்ணு தங்கச்சி நிர்மலாவுக்கு வந்து 45th பர்த்டே. ஸோ நிர்மலாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போக இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கும், எல்லாருக்குமே வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். அண்ட் அடுத்ததான் 2 days மெனு காத்துட்டு இருக்கு மை டியர் பெண்களே. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சூடாக சுவையாக என்னென்ன சமையல் சமைச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாரதி திருப்பி லைனில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் பாரதி. யாருக்கு விஷ் பண்ணுங்க? என்னங்க ஒரு பேர்? என்ன இப்ராஹிம் மட்டும் தான் கேக்குது. இப்ராஹிம்க்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் ரொம்ப கேட்டதாகவும் விஷ் பண்ணதாகவும் சொல்லுங்க. அண்ட் இப்ப நீங்க 2 days எனக்கு தாராளமா கால் பண்ணி உங்களோட உங்க வீட்டுல என்ன சமையல் சமைச்சிருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணலாம். எங்க குக்கக்கானிக்கால சமையல் ஒரு காரக்குழம்பு வச்சிருந்தாங்க, அதுதான் காலையில் சாப்பிட்டுருந்தேன். அடிபொலி டேஸ்டா இருந்தது. ஸோ காரக்குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல், அதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு 2 days பண்ணும். ஸோ அது மாதிரி உங்க வீட்டுல எனக்கு என்ன சமையல் அப்படின்றத 044-666-9999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999-0444-6999

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ரெண்டு லவாங்கி பாட்டை கேட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கூட நிகழ்ச்சியில் டுடேஸ் மெனுவில் அவங்க வீட்டு சமையலை ஷேர் பண்ணுறதுக்காக, சமையலை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக கீதா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் கீதா.
2: ஹலோ சிறு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
1: ஆமாம், சாப்பிட்டாச்சா? இனிமேல்
2: தானா? ஆ, சமைச்சாச்சு.
1: ஓகே, சாப்பிடு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில்?
2: இன்னைக்கு வந்து மாங்காய் பருப்பு, மாங்காய் போட்டு தால், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை எல்லாம் போட்டு தாளு, அப்புறம் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அப்புறம் எரிசேரி, எரிசேரின்றது சேனக்கிழங்கும் வாழைக்காவும் போட்டு, தேங்காவும் மிளகும் அரைச்சு விடணும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கணும்.
1: நீங்க சொல்ற எதுவுமே யூஷுவலா சமைக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே வித்தியாச வித்தியாசமா இருக்குது. மாங்காய் தால் அப்படிங்கறீங்க,
2: எல்லாமே திருநெல்வேலி சைடு ஸ்பெஷல் இதெல்லாம்.
1: ஓகே, எங்க இப்ப நீங்க சொன்னதெல்லாம் திருப்பி பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாங்காய் தால், அதுக்கு அப்புறம்
2: மாங்காய் தால், அப்புறம் வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல்.
1: ஓகே,
2: அப்புறம் எரிசேரி.
1: எரிசேரி அத வச்சு என்ன பண்ணீங்க?
2: அத வந்து சேனக்கிழங்கும் வாழைக்காவும்
1: மதராசப்பட்டினம் படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. பாட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் ஆலிஸ் வரல. சித்த மருத்துவர் கு சிவராமன் நம்ம கூட இணைஞ்சு நமக்காக ஒரு சில தகவல்களை வந்து கொடுப்பாரு. அண்ட் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: Darling song of the hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: அப்படின்னே மூர்த்தி தெளிவா ஒன்னு புரிஞ்சுக்குவாங்க. நேர்மையா உழைக்கிற எந்த வேலையும் கேவலம் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போவேன். உழைக்காம உட்காந்து சாப்பிடறதுல எனக்கு விருப்பம் இல்லப்பா. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் உழைக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லவும் அவரோட வார்த்தைகள்ல இருந்த உண்மை பையனுக்கு புரிஞ்சது.
1: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினு இருக்குனு.
2: Hi, this is Rutraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello,
7: hello, hello
6: FM.
7: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
8: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
9: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
10: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
11: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
12: டே, நாளைக்கு எங்க போறோம்னு ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையாடா?
13: திருவர்காடுல பூந்து பழையர்காடு போயிடலாமா?
14: பழையர்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம்.
15: எங்காவது பாக்காத இடமா போலாம்பா.
12: உங்க கிட்ட சொன்ன பாரு, நாளைக்கு நம்ம எல்லாரும் கடலூர் பரங்கிப்பேட்டையில இருக்கிற போட்டோனோவா பீச்சுக்கு போக போறோம். ரெடியா இருங்க.
16: நாளை காலை 10 மணிக்கு காத்து வாக்குல நிகழ்ச்சியில் சம்ம ஸ்பெஷல் போவோமா ஊர்கோளம் சிறப்பு பகுதியில் கடலூர் பரங்கிப்பேட்டையில் உள்ள போட்டோனோவா பீச் பற்றிய ஸ்பெஷலான தகவல்களை கேட்க மிஸ் பண்ணாதீங்க. கோடைக்கால காற்றை நம்ம ஹலோ எஃப்எம்எல்.
17: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
18: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
19: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: அதே நிலா அதே நிலா, எல்லா நாளும் ஒரே நிலா, எல்லா நாளும் லேசா லேசா நிகழ்ச்சி. ஹலோ எஃப்எம்ல நீங்க கேட்கலாம், திரு கூட இப்பயும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில சித்த மருத்துவர் கு சிவராமன் இணைஞ்சிருக்காரு, டாக்டர் கிட்ட பேசுவோமா? வணக்கம் டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, இந்த வெயில் காலத்துல தூக்கமும் தண்ணி குடிக்கிறதும் எந்த அளவுக்கு முக்கியம்? முக்கியமா வந்து எனக்கு என்ன டவுட்னா, இந்த பகல்ல தூங்குற தூக்கம் வந்து நல்லதா வெயில் காலத்துல? நீங்க கேட்கலாம், நைட்ல வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, இதுல பகல்ல நான் எங்கிட்டு தூங்குறது அப்படின்னு. பட் ஆனால் நிறைய பேர் பகல்ல தூங்க விருப்பப்படுறாங்க, பகல் தூக்கம் வேணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நல்லது டாக்டர், ஹெல்த்தியான ஒண்ணு?
2: வெயில் காலங்கள்ல வந்து பகல் உறக்கம் அவ்வளவு நல்லது கிடையாது, பகல்ல ரொம்ப தூங்கக்கூடாது. இரவுல நல்ல நீண்ட நேரம், 7-8 மணி நேரம் இரவுல தூங்குறது, 7 தூங்க போறது, 8:30-9 மணிக்கெல்லாம் எனக்கு பணி இல்ல நான் வேலை முடிஞ்சது அப்படின்னா 9:30 தூங்கி 4:30 எழுந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அன்இன்டரப்டட் ஸ்லீப் இந்த நைட் வந்து இந்த வெயில் காலங்கள்ல கண்டிப்பா வச்சுக்கணும், இது முக்கியம். அதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 3-3.5 லிட்டர் தண்ணீர் எல்லாருக்கும் தேவை. இந்த வெயில் காலங்களில் 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். நார்மல், எனக்கு எந்த உடல் சீர்கேடும் இல்லை, நல்லா இருக்கிறேன்னா 4 லிட்டர் தண்ணி குடிங்க.
1: ஓகே, நீங்கள் சொன்னீங்க அந்த அன்இன்டரப்டட் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். எங்கே வரமாட்டுது நைட்டு அடிக்கிற அந்த வெக்கைக்கு, நிறைய பேர் அதனாலே வந்து இடையில முழிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்கவங்க வீட்டில் தப்பிச்சுப்பாங்க, பட் இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நைட்டு. பட் இருந்தாலும் அந்த அன்இன்டரப்டட் ஸ்லீப்பை கொண்டு வரதுக்கு எல்லாரும் முயற்சிப்போம், சரியா? தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து அடுத்த நாட்கள் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக பேசலாம். அண்ட் பெண்களை இன்றைக்கி நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு சம்பளம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ உடனே வந்து சம்பளம் போட்டால் அன்னைக்கு ஈவினிங்கே பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதம் இவ்வளோ செலவு இருக்குது, இது இதுக்கெலாம் செலவு பண்ணணும், இது இதுக்கெலாம் செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேவிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாதத்துக்கான பட்ஜெட் போட்டிங்களா? எல்லா மாதமும் எதுக்காக உங்கள் வீட்டில் அதிகமாக செலவாகும்? நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்பப்போ வெளில போவாங்க இல்லையா, ஃபேமிலியாக வெளில போயிட்டு வருவாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் அது எதிர்பார்த்தது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வெளியே ஆர்டர் பண்ணுறது, ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எல்லா மாதமும் இப்போ போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவே ஆயிருக்காது, ஏன்னா முக்கால்வாசி நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா மாதமும் உங்கள் வீட்டு பட்ஜெட்டில் எந்த ஒரு விஷயத்துக்காக அதிக பணம் செலவாகும், அண்ட் இந்த மாதத்துக்கான பட்ஜெட் போட்டிங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், பேசலாம். 0444-66-99-99-0444-46-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த மாதத்தோட பட்ஜெட் என்ன, அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படின்றதை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம்.
3: ஹிட் சாங் ஆஃப் தி அவர், ஹிட் சாங் ஆஃப் தி அவர் வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 1 மணி.
2: வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
6: ஏசியா ஏசி வாங்க, வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
7: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
8: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
9: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
10: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா, காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
11: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
10: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிடல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு, சென்னை. மற்றும்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா மாதமும் வீட்டில் வந்து பட்ஜெட் போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து வீட்டில் பெண்கள் தான் அந்த பட்ஜெட்லாம் போட்டு இதுக்கு தான் செலவு பண்ணும், இதெல்லாம் செலவே பண்ணக்கூடாது, இந்த மாதம் போன மாதம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் போடுவீங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதமும் போட்டிங்களா, எல்லா மாதமும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமாக செலவாகும், அதாவது ஃபேமிலியோட வெளில போகும்போது நிறைய செலவாகும், அண்ட் வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அதிகமாக செலவாகும், அண்ட் அதை தாண்டி எதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்றத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் கவிதா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் சிறு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
2: இல்ல சிறு, இனிமே தான் சாப்பிடணும்.
1: ஓகே, சமையல் முடிஞ்சதானா?
2: சமையல் முடிஞ்சிருச்சு.
1: குட். சொல்லுங்க கவிதா, உங்க மாசம் உங்க வீட்டுக்கு எல்லா மாசம் பட்ஜெட் போடுற பழக்கம்லாம் உண்டா?
2: போடுறது உண்டு. அது வந்து என்ன என்னத்துக்கு போடணும்னா, எவ்ரி மந்த் வந்து ஒரு 1 கிராம் ஆகுது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போட ஆரம்பித்தோம். அது வந்து அப்பதான் நல்லாதான் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து ஆல் ஆஃப் சடன் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பீக்குக்கு போயிட்டு அதுல வந்து 1 கிராம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதே இப்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே வந்துச்சுன்னா திரு கண்டிப்பா இவர் வந்து டூர் எங்கேயும் புக் பண்ணிடுவாரு அப்படின்றதால பெரிய
1: அதிகமா செலவாயிடுது.
2: நிறைய செலவாகும் திரு, ஏன்னா நம்ம டூர் போகும்போது பாத்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் புக் பண்றதுல இருந்து அங்கே அங்கேயே சாப்பிடுறது, அங்க நிறைய ஷாப்பிங் பண்றது பாத்தீங்கன்னா, நிறைய போற இடத்துல சும்மா இருக்க மாட்டோம், கண்டிப்பா பாக்குறது சின்ன பிள்ளைங்க வாங்க தானே செய்யும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த 1 கிராம் அப்படின்றது கூட இப்போ பெரிய விலையும், அதோட விலையும் அதிகமாயிடுச்சு. எல்லாமே நமக்கு இந்த 2 மந்த்ஸ் கேப், இந்த ஏப்ரல்மே எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பெரிய கேப் வரும்.
1: ஓகே, சோ இந்த வருஷம் சம்மருக்கு எங்க போறதா பிளான், ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா இனிமேல் தானா?
2: இல்ல திரு, ஆக்சுவலா இந்த வருஷம் தான் நாங்க போகல எங்கயும், ஏன்னா பொண்ணு வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதால எங்கயும் அவளுக்கு லீவ் எடுக்க கூடாதுன்றதால போகாம இருக்கிறோம், வீட்டுல இருக்கிறோம்.
1: அது மூலமா நல்லா சேவ் பண்ணலான்றீங்க இந்த வருஷம் நீங்க?
2: இப்ப வேற விதமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துருவோம் நமக்கு, வெளியில போறது,
1: பேரண்ட்ஸ் பார்க்க போகும்போது புரியுது. நீங்க மாசம் மாசம் நான் பெருசா செலவு பண்ண மாட்டேன், பட் வருஷத்துக்கு ஒரு தடவை வெயிட்டா செலவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் முடிஞ்ச அளவு சேவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? உங்க வீட்டுல எல்லா மாசமும் இந்த பட்ஜெட் போடுற பழக்கம் ஒண்ணு உண்டா, அண்ட் பட்ஜெட் போடுறதெல்லாம் போக அதுபடிதான் செலவாகுதா, இல்ல எல்லா மாசமும் கைய மீறி தான் செலவு ஆயிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். கால் பண்ணுங்க 0444-66-9999.
3: Darling Song of the Hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh.
1: This is Anshul Kamboj.
2: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
6: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
7: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
8: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். எஸ்கேபிசி விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபை டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
9: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
10: சத்யால ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக் னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
11: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
12: அசோக், வெளியில வாடா.
13: வர மாட்டேன்.
12: சண்டை போட கூப்பிடலடா.
13: அப்புறம் எதுக்கு?
12: சமோசா சாப்பிட போல வாடா.
11: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
12: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே என் காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
10: ஒவ்வொரு வெள்ளிதோறும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோம். சத்யால எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.

0: FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ரேவதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வேலைச்சேர்ல இருந்து. வணக்கம் ரேவதி.
2: வணக்கம் திரு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சா?
2: இல்ல, இனிமேல் தாங்க ஊர்ல திருவிழாக்காக வந்திருக்கோம்.
1: அப்படியா? சூப்பர். சித்திர திருவிழாவா?
2: ஆமா, நீங்க முளப்பாரி எல்லாம் தூக்க வேண்டி இருக்கு
1: நைட்டுக்கு.
2: அந்த வேலையில இருக்கு. அந்த இதனால திருவிழாக்கு வந்திருக்கோம்.
1: அடுத்த ரெண்டு மூணு நாள் ஃபுல் ஃபன் தான்.
2: நாளைக்கு
1: போயிட்டு வரதுக்கே அதிகமா செலவாகும் போலயே.
2: ஆமா, ஊருக்கு என்ன டிக்கெட் 3 மாசம் புக் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் பிரச்சனை இல்ல. என்ன இதர செலவுகள், கோயிலுக்கு போனா உங்களுக்கு உண்டியல் போடுறது, ஏதாவது பார்த்த பொருளை வாங்குறது, நம்மள நம்பிதானே கடை போடுறாங்க. அதனால ஏதாவது புடிச்சது வாங்குறது, அதனால பாப்பாங்க ஏதாவது வாங்கிட்டு வருவோம். பிடிக்கிறதோ பிடிக்கல ஏதாவது வாங்கிட்டு வருது, இங்க யாருக்காவது கொடுத்துப்போம். அந்த மாதிரி இருக்கு. இதர செலவு வந்து சார் பண்றேன். இந்த இதுல பட்ஜெட்ல வந்து நான் வந்து 1 மாசம் 1 பொருள் வாங்கினா அந்த மாசம் அந்த பொருள் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி மாத்தி மாத்தி பட்ஜெட் போட்டுக்கிடுவேன்
1: நானு. கொஞ்சம் கடைசி வரைக்கும் நீங்க போட்ட பட்ஜெட்குள்ளதான் உங்களுக்கு செலவாகும். அதை தாண்டி போகுமா?
2: இல்ல, தாண்டியே போகாதுங்க. அதுலயே 2000 ரூபாய் சேவிங்
1: பண்ணிடுவேன். எல்லா மாசமும் பட்ஜெட் படிதா உங்க பிளான் போகுதா, இல்ல பட்ஜெட்டை தாண்டி செலவாகுதா, எந்த வருஷத்துக்கு அதிகமா எல்லா மாசமும் செலவாகுது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். கால் பண்ணுங்க, பேசுவோம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லா மாசமும் பட்ஜெட் படிதான் உங்க வீட்டுல செலவு நடக்குமா, இல்ல அதை தாண்டி கையை தாண்டி செலவு நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. பெரம்பூர்ல இருந்து கலைவாணி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் கலைவாணி.
2: மந்த் இந்த ரெண்டு மாசம் என்ன ப்ராப்ளம்னா ஸ்கூல் ஃபீஸ். சோ நாங்க நினைச்சதை விட டபுள் ஆயிடுச்சு ஸ்கூல் ஃபீஸ்.
1: ஓகே.
2: சோ பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான்
1: போறான்.
2: பட் அரௌண்ட் 25,000 ஸ்ட்ரைட்டா ஜம்ப் அடிச்சாங்க அவங்க ஸ்கூல்ல.
1: சோ
2: அதை எப்படி மேனேஜ் பண்றது, பொண்ணுக்கும் அதே மாதிரி. சோ ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல அப்படி டபுள் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆல்ரெடி பிளான் பண்ணி சீட் மாதிரிலாம் போட்டுருந்தோம். பட் அதை விட இப்ப எக்ஸ்ட்ராவா இந்த மந்த் எப்படி எங்களுக்கு பட்ஜெட் போகுது. அது இல்லாம கல்யாணம் ஒண்ணு. சோ கல்யாணத்துக்கு சேலம் வரைக்கும் போறோம். அப்ப வெக்கேஷன் அப்படியே ஏற்காடு போலான்னு ஒரு பிளான்.
1: சோ
2: அது கண்டிப்பா பட்ஜெட்ல அதுவும் இல்ல, எங்களோட பட்ஜெட்ல அந்த பிளானும் இல்ல இந்த மந்த்ல.
1: சம்டைம் ஆசையை தவிர்க்க முடியல, அதை நிறைவேற்றணும் நினைக்கும் போது கைய மீறி செலவாயிடுது. ஆசைப்படுறோம் நிறைய. அதுக்கு காரணமே வந்து ஒரு விதத்துல மேபி சோசியல் மீடியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா சோசியல் மீடியால பாக்குறோம் அவங்க இது வாங்குறாங்க இவங்க இது வாங்குறாங்க, நம்மள ஏதாவது பண்ணுவோம். நம்மள வீட்டுக்கு ஒரு சில பொருட்கள் சம்டைம்ஸ் தேவையில்லாத ஒரு சில பொருட்களை வாங்கி அதை வந்து என்ஜாய் பண்ண நினைக்கும் போது கையை மீறி செலவு பண்ணுது. ஒரு வாங்குறதுக்கு மாதிரி யோசிச்சுக்கணும், இது உண்மையிலே நமக்கு இப்ப தேவைதானா, இப்ப தேவைதானா அப்படின்றத யோசிச்சுட்டு செலவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் கால் பண்ண எல்லாருக்குமே, ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. அண்ட் இப்போ லஞ்ச் டேபிள்ல தனசேகர் வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேட்டு வரலாம்.
3: போறதே கிடையாது
4: ஆண்டி. நான் காலேஜுக்கு போனா என்ன போகலன்னா உங்களுக்கு என்ன, நீங்களா ஃபீஸ் கட்டுறீங்க?
3: ஐயே உங்ககிட்ட பேசவே முடியாது, நீ ஸ்ரேயா மிஞ்சிருவ போலியே. மாதாயே நீ ஏதாவது பண்ணு, அந்த ஸ்ரேயா கொஞ்சம் கூப்பிடுறியா?
4: அவசியமே
3: கிடையாது. ஜூன் 2nd வரைக்கும் அதுக்கு டைம் இருக்கு, பொறுமையா பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பண்ற அலப்புற இருக்கே. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டே ஆகணும், அதுக்கு
1: உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, எங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நீங்க TNEA அந்த வெப்சைட் மூலமாவே நீங்க வந்து அதுக்கான அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பொறுமையா தெளிவா யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்ததா பூவே உனக்காக படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டே.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.
2: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10-17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
2: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
4: ஹலோ FM இல் சொல்லியடி சொல்லியடி.
5: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 க்கு கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
6: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
7: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal. Endrum mudhalidam, eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
8: திங்கள்
9: முதல் சனி வரை நம்ம ஹலோ FM இல் குட்டி ஸ்டோரி.
10: ஹலோ FM 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி for quality. SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruverkadu, Chennai. மற்றும்
11: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
12: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
13: Hit song of the hour.
14: Hit song of the hour.
15: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டிய கூட்டலாமா?
4: ஐயா, பக்கத்து வீட்டு பவுன் தாய் சொல்றேன் கேளு. பாட்டோன்னு சொன்ன உடனே மனசு படபடாங்குதுல்ல. பட்டாம்பூச்சி மாதிரி கலர் கலர் பட்டங்களை பாக்குறதே கண்ணுக்கு விருந்துன்ன. லீவ் விட்ட உடனே சீமாத்து குச்சி, நூலு, கலர் பேப்பரு, மைதா மாவு பசை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது பட்டம் செஞ்சு தர மாட்டாங்களான்னு காத்து கிடப்பாங்க பொடுசுக. பட்டத்துக்கு மட்டும் வாழ் இல்லைங்க, நம்ம பொடுசுகளுக்கும் தான். பட்டம் முடக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. டிசைன் டிசைனா பட்டத்தை செய்வாங்க. யாரு பட்டம் அழகா இருக்கு, யாரு பட்டம் ஒசரமா பறக்குதுன்னு பெரிய போட்டியே நடக்குன்ன. விமானத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்க ரைட் சகோதரர்கள். பல வருஷமா அவங்க சின்ன வயசுல காத்தாடி பறக்க விட்ட அனுபவம் தான் அவங்களுக்கு விமானத்தையே உருவாக்குற எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டம் ஓடுறப்போ அந்த நூலு பிடிச்சிருக்கிறவங்க தான் அந்த பட்டத்தோட ஒசரத்தையே தீர்மானிக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட ஒசரத்தையும் தீர்மானிக்குமா. இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, நாளைக்கு பேசலாம், நான் வாரேன்.
1: ஹலோ எஃப்எம், கோடை கால காற்றே, சம்மர் ஸ்பெஷல், நினைவுகள்.
3: அட அட அட, பட்டத்தை வச்சு வாழ்க்கைக்கு தேவையான எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை கன்வே பண்ணாங்க பாத்தீங்களா நம்ம பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டி. பாட்டி, யூ ஆர் கிரேட் பாட்டி. நாளைக்கு சந்திப்போம். அண்ட் மக்களே, நேத்து சொல்லியடி கேட்டிருப்பீங்க, செம்ம அட்டகாசமா இருந்தது, நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, அடுத்த சொல்லியடி அப்படி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 ஸ்டார்ட் ஆயிடும். எஸ், இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மேட்ச் இருக்கோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. சொல்லியடி நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா சொல்லியடி விளையாடலாம். ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திஹாட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். சோ வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 சொல்லியடியை கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்ததா ஆர்ஜி ஐஷுவோட டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு மதியம் 12 ஷார்பா லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Thiru. Tadavavai, take care. My dear Chennai.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 2 மணி.
2: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
7: தங்காளியே, இவன் கூட போய் பழக்க வழக்கம் வச்சிருக்கியா?
8: போச்சுரா, எனக்கே புத்திமதியா? ஏ பஞ்சாயத்த
7: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
9: பேதை பெருங்கழியி நட்பின் அறிவுடையார் ஏது இன்மை கோடி உறும்.
7: அறிவு கெட்டவங்கிட்ட நட்பா இருக்கிறத விட அறிவானவங்களோட பகையா இருக்கிறது கோடி மடங்கு நல்லதியா?
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு.
10: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
11: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
12: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: சூப்பர் பிளேயரியா.
2: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
1: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
2: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
3: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விளங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
7: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன் மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
8: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
9: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
10: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ரேடியோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இசைஞானி இளையராஜா அண்ட் ஜாக்கி சே பாடின படம் தெய்வவாக்கு படத்துல இருந்து முடிச்சிருக்கும். குட் ஆஃப்டர்நூன் மை டியர், ஹலோ எஃப்எம் டூரிங் கீஸ் நெக்ஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டேன். தமிழ் சினிமா ஒரு பெரிய இழப்பு, இந்நேரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்பி ஸ்ரீ அப்படின்னு சொல்லும் போது கூடவே ஒரு ரெஸ்பெக்டான மரியும் சேர்ந்து இருந்தது. அத்தனை வருஷத்துல ஏர்ன் பண்ணியும் கூட ஆர்பி ஸ்ரீ ஜஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் இல்ல, நிறைய பேர் இன்னைக்கு நம்ம டேரக்டர்ஸ் ஆத்திராங்க, ஒரு ஆசா நம்ம மனிதம் பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதான். மிக முக்கியமான காரணம் சொல்லலாம், இவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். சூப்பர் பிலிம் ஸ்டோர் ஸ்டார்ட் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் லாங்குவேஜ் பட் எல்லாத்தையும் பிக் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணார். சினிமா இண்டஸ்ட்ரி ரூல் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டே இவரை பத்தி இல்ல பேசிட்டு அப்பா அம்மா சொன்னா ஆமா ஆர்பி சௌ இப்போ குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இருக்க ஜென்ரேஷன் நிறைய படிவர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பாக்குறாங்க. 1980s ஆர்பி சௌத்ரி வைக்கப்பட்ட சூப்பர் பிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் தமிழ் படமா டூ பர்சன் அந்த பேனருக்குள்ள ரிலீஸ் ஆகும். அதுக்கு சேரன் பான் நாட்டாசம் துணாதமனமுடும் நீ வருவார் திருப்பாதின்னு எக்கச்சமான படம் ரிலீஸ் ஆகிடுது. அதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்ண படம் எல்லாம் சூப்பர் சூப்பர் டூப்பரா இருக்குது. எஸ் இந்த நேரத்தில் நம்ம கூட எல்லாருமே அவங்க மிஸ் பண்றோம். லைஃப் இஸ் சோ அன்பிக்டபிள் சொல்றது. அப்போ இந்த மாதாவது இன்று நடந்து நமக்கு படுத்திட்டு இன்னைக்கு நம்ம கூட இன்னாலும் அவரங்கள் என் போன்ல பாரும் சரி இல்ல பார்க்கவும் சரி இல்ல நடத்துல இருந்து ஏதாவது பட்டு கேட்கும் போனா அவரோட ஞாபகம் நம்ம கிட்டே தான் போது. அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம எஃப்எம் டூ டாக்கீஸ் நெஃபிலா அடுத்தா சின்னவர் படம் சின்னவர் படத்துல இருந்து கேட்க போறோம். அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல என்ன நடக்குது, யார் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சு என்னஞ்சா. ஹலோ எஃப்எம் தமிழின் பேச்சு தமிழகத் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: பூர்விகாவா?
2: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
3: மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 வரை காலை 8 to 4 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
3: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
6: என்ன
7: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
6: ஐயா, நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
7: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வையு, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
2: ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நம்ம ஹலோ எஃப்எம் இல் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு ரெட்ரோ ஃப்ரைடே. வழங்குவோர் சத்யால, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜி. எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: சிவகார்த்திகேயன் நடிப்புல அடுத்து உருவாகிட்டு இருக்கிற படம் சேயோன் அப்படின்றது நமக்கு தாய்க்கிழவி படம் ரிலீஸ் ஆகும் போதே தெரியும். ஹலோ எஃப்எம்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்க்கிழவி படத்தோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இருக்கார் இல்லையா, அவர் தான் சேயோன் படத்தையும் டைரக்ட் பண்றாரு. அவரோட இரண்டாவது படமா இந்த படம் உருவாகுது. ஆல்ரெடி டைட்டில் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதை பார்த்தே நிறைய பேர் மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சேயோன் படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஊர் சைடு ஸ்கிரிப்ட் வில்லேஜ் பீஸ்ட் கதையை வந்து சிவகார்த்திகேயன் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால கூட இருக்கலாம். இப்போ இந்த படத்தில் ஹீரோயினா பாக்யஸ்ரீ போஸ் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பாக்யஸ்ரீ போஸ் யாரு அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். கிங்டம், காண்டா போன்ற நோட்டபிளான மூவிஸ்ல அவங்க ஹீரோயினா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினா இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. மேபி சேயோன் படம் வெளியிலலாம் வந்துருச்சுன்னா பாக்யஸ்ரீ போஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கண்டிப்பாக சிவகுமார் முருகேசன் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எப்படி தாய் கேள்வி நம்ம மனசில் இப்போ வரைக்கும் பதிஞ்சு போயிருக்குதோ, இன்னும் எவ்வளோ வருஷம் அடுத்து நம்ம வந்து அந்த படத்தை பற்றி பேசினாலும் நமக்கு ஞாபகம் வருவாங்களோ ராதிகா, அந்த மாதிரி பாக்யஸ்ரீ போஸும் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து இதில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. எஸ், ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பாக்யஸ்ரீ போஸ். சூப்பராக பண்ணுங்கள், நல்ல ஒரு கேரக்டர் அமையும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் படம் மட்டும் பண்ணுங்கள், தமிழ் மக்களோட ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு ஹலோ எஃப்எம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாட்டு கேட்க போகிறோம். கண்ணுக்கு மய வைக்கிறது அழகு தான், ஆனால் அதை விட அழகு இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டு. புதிய முகம் படத்துலேருந்து கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி வேர்ல்ட்
1: வழங்கியோ டார்லிங் திருவிழா மிக குறைந்த மாதிரியில் தமிழர் பேச்சு தமிழத்தின் மூச்சு.
2: டைரக்டர் ரத்னகுமார் டைரக்ஷன் 29 படம் வரமே 8 தேதி தியேட்டர் ரிலீஸ்.

தயாராயிட்டு இன்னும் ஒரு நாள் தான் இது படத்தோட ட்ரெய்லரும் காணாமே அப்படின்னு நான் யோசிச்சது படத்தோட டீமுக்கு கிடைச்சு போல கரெக்டா இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஹலோ எம்ல டூர் டாக்கீஸ் நீங்க வித் ஊபி அஸ்ட்ரான் லீட் ரோல் அடிக்கிற இந்த படத்தோட மியூசிக் போஸ்ட் பண்றாரு. ஆல்ரெடி படத்துக்கு சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. இல்லாத ஆசைகள் நம்ம கூட உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி ஆன் ரோல் ஆச்சு. ஒரு பொண்ணு ஒரு பாக்கெட்ட போய் அவளே வைக்கும் அந்த வைக்கும் கொஞ்சம் கூட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஏப்பா சொல்லுவேன் ப்ரப்போஸ் பண்றேன்னு தனா வாய் எப்படி கேட்கற இந்த மாதிரி சினாரியோ நம்ம நிறைய பட்சத்துல பாத்துக்க இடத்துல அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. டீசர் நாளைக்கு முன்னாடி பார்த்ததே இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு 3 மணிக்கு அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1 நிமிஷம் தான் அது படத்தோட ட்ரெய்லர் 29 படத்தோட ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் பாட்டு படம் வேணாமா வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. இன்னைக்கு புதன்கிழமை மூவி சேலஞ்ச் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் என்ன படத்துல நான் கேள்வி கேட்க போறேன் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி உங்களுக்கு ஜெயில் நினைத்தா இன்னைக்கும் பழசுல புதுசுல இருந்து பாடிக்கிட்டு வாங்க. ஹலோ எம் தமிழின் பேச்சு உலகத்தின் முச்சு.

0: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குன்னு.
1: சிவாவுக்கு பட்டம் விடுறதுக்கு ஆசையா இருந்துச்சு, ஆனா அவருக்கு பட்டம் செய்ய தெரியாது. தாத்தா கிட்ட கேட்ட உடனே அவ்வளவுதானே வா அப்படின்னு பட்டம் செய்ய சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து மாடியில போய் பட்டம் விட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் பறந்த பட்டம் சட்டுன்னு கீழே விழுந்துருச்சு. என்ன தாத்தா கீழே விழுந்துருச்சு, பட்டம் பறக்கலன்னு? உடனே சிவாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, கண்ணுல கண்ணீர் பெருகிடுச்சு. உடனே தாத்தா, டேய் காத்தடிச்சாதான் பட்டம் விட முடியும், அதுக்கு நாம காத்திருக்கணும். எப்பவுமே வாழ்க்கை சூழல் நமக்கு சாதகமா இருக்காது, அந்த சாதகம் இல்லாத சூழ்நிலையும் நாம ஏத்துக்க பழகிக்கணும், இல்லைன்னா நாம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு தாத்தா சொல்லவும் இப்ப ரெண்டு பேரும் காத்துக்காக பொறுமையா காத்திருக்க ஆரம்பிச்சாங்க.
0: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குன்னு.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
3: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளைஸ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
6: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
7: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே
2: ஹலோ மிழரின் இன் மூச்சு
3: கும்பல இந்த பாட்டு கேட்டு எம்ஆர் மியூசிக்ல நல்லா இருந்துச்சுல. இப்போ ஹலோ எஃப்எம்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமைன்னு வேற சொல்லியிருந்தேன், அப்போ புதன்கிழமை நம்ம நிகழ்ச்சியில என்ன ஸ்பெஷல்?
4: சினிமா ரோல் கேமரா ஆக்சன். சினிமாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? காட்சிகள். ஒரு காட்சி நம்ம மனசுல ஆழமா பதியற மாதிரி வேற எதுவுமே பதியாது.
5: தோடா, அப்ப நான் சினிமா பத்தி கேள்வி கேக்குறேன், எங்க பதில் சொல்லுங்க பாப்போம்.
1: டூரிங் டாக்கீஸ் மூவி சேலஞ்ச்.
3: எஸ், இன்னைக்கான மூவி சேலஞ்ச் எந்த படத்துல இருந்து நான் கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் கரெக்டா சொல்ல போறீங்க. இந்த ஒரு பாட்டு கேட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. எஸ், 2016ல அட்லியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இரண்டாவது படம் தெர்ரி படத்துல இருந்து தான் நான் கேள்விகள்லாம் கேட்க போறேன். விஜய், சமந்தா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் நேம் என்ன, என்னெல்லாம் நடக்கும் அந்த படத்துல, யார் அம்மாவா நடிச்சிருப்பாங்க, யார் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க, எந்த ஊருக்கு போவாங்க, இதுலேயே நான் வந்து பாதி கொஸ்டினை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். தெரிய படம் நீங்கள் நிறைய முறை பார்த்துருக்கீங்க, நீங்கள் பயங்கரமான ஃபேன் அந்த படத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 5-5 கேள்விகள் கேட்பேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கான மூவி சேலஞ்ச் டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் தான் வின்னரு. பட் கரெக்டாக சொல்லிடுவீங்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், ட்ரை பண்ணலாம். 0044-99-66-99-99 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர். இப்ப உங்களுக்காக விஸ்வாசம் படத்துல இருந்து

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 3 மணி.
2: வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
6: பூர்விகாவா?
7: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
8: முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: Hey, மச்சான், ஏ ஆளு நானும் எப்படிலாம் பழகணும் தெரியுமா, எப்படிலாம் லவ் பண்ணணும் தெரியுமா, இதெல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னா பாரு.
2: டேய், உன் பிரேக்கப் ஸ்டோரியே பெருசு, அதுல சொன்னதே வேற திரும்ப திரும்ப சொல்ற பாத்தியா?
3: முடியல.
1: அப்ப என்ன சொல்ல வேணாங்கிறியா?
2: சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்றா.
1: அது எப்படிரா?
2: ஹலோ எஃப்எம்ல குட்டி ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றா.
4: நம்ம ஹலோ எஃப்எம்ல் திங்கள் முதல் சனி வரை நாள் முழுவதும் குட்டி ஸ்டோரி.
5: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பாகுபலி த பிகினிங் படத்துல இருந்து தான் பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ எஃப்எம் 106.4 மூவி சேலஞ்ச். இன்னைக்கான மூவி சேலஞ்ச்ல தெரிய படத்துல இருந்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல நான் கரெக்டா பதில் சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புழல்ல இருந்து தேவி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். என் பேர் ஐஷு. நீங்க ஐஷுனே சொல்லலாம். என் பேர் நல்லா தானே இருக்கு.
2: ஆ நல்லா இருக்கு மேம். ஸ்வீட்டா இருக்கு மேம்.
1: ஸ்வீட்டா இருக்கா? உங்க பேர் மாதிரி தான். சரி, ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ ரெடியா இருக்கேன் மேம். ஓகே. 3 2
1: 1 கோ. தெரி படத்துல விஜயோட கரெக்டர் பேர் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு கரெக்டர் பேர் சொல்லுங்க.
2: தெரி படத்துல கரெக்டர் பேர் பேபி.
1: பேபியா?
2: சமந்தாவோட கேரக்டர் பேர் என்ன? சமந்தாவோட கேரக்டர் நேம்
1: தெரியல. அப்படித்தானே? சரி,
2: தெரியல.
1: மித்ரா.
2: மித்ரா
1: இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. ஓகே, மித்ராவோட ப்ரொஃபஷன் என்ன? அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க?
2: அவங்க வந்து டீச்சரா இருப்பாங்க.
1: யாரு? மித்ரா டீச்சரா இருப்பாங்களாக்கோ?
2: ஆமா. அந்த
1: மித்ரா யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் படத்துல
2: அந்த பாப்பாவோட கிளாஸ் மிஸ்
1: தான. அது ஆனி டீச்சர். அது ஏமி ஜாக்சன். மித்ரா
2: ஏமி ஜாக்சனா?
1: மித்ரா டாக்டரா இருப்பாங்க சமந்தா படத்துல.
2: ஓ, அந்த குழந்தையோட கொல்லுவாங்களே.
1: ஆமா ஆமா, அதெல்லாம் பாரு. உங்களுக்கு எந்த சீன் ஞாபகம் இருக்கு?
2: ராதிகா.
1: சரி, ரைட். நான் என்ன கேள்வி கேக்குறேனோ அதை மட்டும் நீங்க பதில் சொல்ல. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு
2: கதை தான் ஞாபகம் இருக்கு, கரெக்டர் நேம்லாம் ஞாபகம் இருக்கு.
1: சரி, இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னாவது கரெக்டா சொல்றீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க. விஜய் குமார், அதாவது விஜய் யார வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்க போவாரு?
2: பொண்ணு பாக்கையா?
1: பொண்ணு பாக்க போவாரா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. நீங்க கேக்குறது தெரியுமா? ஒரு கேள்விக்கு கூட கரெக்டா பதில் சொல்லல. என்னது இது? நீங்க படம் பாத்துருக்கீங்களா இல்லையா?
2: உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான் நான் கால் பண்ணேன்.
1: அட கடவுளே, இதுக்கு நான் உங்கள்கிட்ட 5 கேள்விய வந்து ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி எழுதிட்டு வந்தா என்கிட்ட பேசணுமா? அதனால பதில் சொல்ல மாட்டீங்களா நீங்க?
2: எனக்கு உங்ககிட்ட பேசணும், நான் கால் பண்ணேன்.
1: ஒரே சேட்டை பண்ணி இருக்கீங்க. நிகழ்ச்சி கால் பண்ணி தேங்க்யூ சோ மச். நம்பர் 0444 66 99 99 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello, hello,
7: hello FM. Hello FM. தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
8: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஆஃபர்.
9: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
8: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
9: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
10: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
11: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு,
10: போன் அவர் எடுக்கல.
11: எடுக்கல.
12: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
11: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
13: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
14: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதை
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
15: கரெக்டா 3:24 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஹலோ எஃப்எம் ஸ்டுடியோஸ்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மூவி சேலஞ்ச் கான நேரம் இது. திரைப்படம் தான் இன்னைக்கான மூவி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபிராஸ் இணைஞ்சிருக்கிறாரு காட்டுப்பாக்கம்ல இருந்து, இப்போ நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்றதுக்காக வணக்கம்.
16: வணக்கம்.
15: ஹலோ ஃபிராஸ், என்ன பண்றீங்க நீங்க? மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு, வயசான மாதிரி. ரைட், ரெடியா இருக்கீங்களா? மித்ரா இறந்து போற அன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவலா இருக்கும்? ஒரு ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு தான் வீட்ல வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஞாபகம் இருக்குதா?
16: தெரியலையே.
15: சரி, தீபாவளி அன்னைக்கு. ஓகேயா?
16: ஓகே.
15: ஓகே, விஜயகுமார் எந்த ஊர்ல போய் பேக்கரி நடத்துவாரு? மித்ராவ விஜயகுமார் அம்மா எங்க பாப்பாங்க? ஒரு வளகாப்புல பாப்பாங்க, ஒரு பாட்டு கூட வருமே. நான் சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் இருந்து பாத்தீங்களா? ஓகே, படம் முழுக்க விஜய் வந்து ஒரு டீ குடிப்பாரு, அது என்ன டீ?
16: என்ன டீயா?
15: சின்ன வயசுல பார்த்தனால மறந்து போயிச்சா, இல்ல நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேக்குறேன்னு எனக்கு தெரியல ஃபிராஸ். நீங்க மறுபடியும் அந்த படத்தை பாக்கணும். நான் கேட்ட கேள்வி எல்லாம் எந்தெந்த இடத்துல பதில் வருதுன்னு செக் பண்ணும், சரியா?
16: Okay, okay.
15: Right, thank you. It was nice talking to you. சமர்த்தா வந்து கால் பண்ணாரு, ஆனா பதில் தான் தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கும் பதில் தெரியாம இருந்தாலும் கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியும்னா அவங்கள கால் பண்ண சொல்லுங்க. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில தெரி படம் தான் எனக்கான மூவி சேலஞ்ச். இன்னும் 5 கேள்வி வச்சிருக்கேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 0444 66 99 99 0444 66 99 99 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர். நாம கேட்டிருக்கிறது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தேவர் மகன் படத்துல இருந்து இஞ்சியிடு பழகி பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். பெருமாக்கம் இருந்து ஸ்ரீ ராகுல் இணைஞ்சிருக்காரு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. வணக்கம். ஹலோ ஸ்ரீ ராகுல், இருக்கிறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பிடிக்காத ஒரு வார்த்தை படத்துல யாரு நடிச்சிருப்பா? சூப்பருங்க. ஜி வி பிரகாஷோட எத்தனாவது படம் இது? மியூசிக் கம்போசரா
2: பொண்ணுதான்
1: அவங்க பேர் என்ன?

0: நிர்மிதா ஸ்ரீ. ஹாய் நிர்மிதா.
1: ஹாய்.
0: ஓ ஸ்வீட், என்ன பண்றீங்க நீங்க? பொண்ணோட ஒரு பெரிய உங்க பொண்ணு கரெக்டா சொல்ல அவரு தான் கேள்வி போவோம். அஞ்சு பதில் சொல்றேன். டூரை கேட்டு இருக்கிறேன். அடுத்து ரெண்டு பாட்டி போறோம்.

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
3: ஒவ்வொரு வெள்ளி என்றும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களுடன் நம்ம ஹலோ எஃப்எம்இல் ரெட்ரோ ஃப்ரைடே.
4: வழங்குவோர் சத்யால, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
5: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
6: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
7: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
8: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
9: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
10: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சியும் வழங்குவோர் தீபம் அனுபவம்,
11: ஸ்டன்னிங் சிஸ் அசியூ கேத்ட்ரலோட பின் குத் ஆர்கிடெக்ட்ல இருந்து கோய் சிங்கர் ரசிக், மேலும் கோஆர்ட் ஓல்ட் நியூ மெமரி ஹார்டோட நீங்க இருவுக்கும் அதிக பென்சிட்டி இருக்கலாம். இந்த சமர் எட் போர்டர் இணைந்து வழங்குவோர் சத்யால, புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மற்றும்
12: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
13: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
14: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
15: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இரண்டாவது முறையா மத்திய மேட்ச் விளையாட போறோம். என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 லக்னோவை எதிர்த்து பேக் டு பேக் மேட்ச் விளையாட போறோம். எஸ் அதனால நம்ம ஹலோ எஃப்எம்ல 2:30 சொல்லியடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிரும். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லியடி நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்குது. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி சுரேஷ் அலோசியஸ் உங்ககிட்ட கேட்பாங்க, அதுக்கு கரெக்டா பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் ஹோ சத் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கிட்டிருக்கிறீங்க. சினி சர்வேக்கான நேரம் வந்துருச்சு. நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுகொண்டேன் படம் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க, மம்மூட்டி, ஐஸ்வர்யா ராய், அஜித், தபு. இதில் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிக்கும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அஜித் அண்ட் தபு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் கடைசி வரைக்கும் சேராமல் நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்கல்ல, கடைசியில் சேர்ந்துருவாங்க, அந்த கேரக்டர்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு ஓட் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி 15 இயர்ஸ் ஆஃப் எங்கேயும் காதல் படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ரவி மோகன் அண்ட் ஹன்சிகா மோத்வானி ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க, எங்கேயும் காதல் அண்ட் ரோமியோ ஜூலியட். இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி ஓட் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன் ஏ எங்கேயும் காதல், ஆப்ஷன் பி ரோமியோ ஜூலியட். ஹலோ எஃப்எம்மோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா ஸ்டோரியில் ஏ அண்ட் பின்னு போல் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்போம். உங்களுக்கு பிடிச்ச படம் என்னென்னு ஓட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே நேரத்தில் டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் எந்த படம் அதிக வாக்கு வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததான் 4 வாழ் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க, அபி கூட கேமெல்லாம் விளையாட போகிறீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் ஆர்ஜே அண்டர் ஸ்கோர் ISHU ஆர்ஜே ஐஷு அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இல்லைனா ஐஸ்வர்யா@hellofm.inக்கு மெயிலும் அனுப்பலாம். எஸ் அடுத்ததான் 4 வாழ் நிகழ்ச்சி கேட்க போறீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு முன்னாடி பீஸ்ட் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம், கேட்டு இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 4 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: பல்கலைக்கழகம்
4: செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7677076006.
1: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
3: நம்ம பவுன் தாய் படுகையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
4: ஏண்டி பாட்டி என்னதடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
5: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
6: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுக்கா.
7: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma Taste, Semma Life.
9: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
10: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஹலோ கிராமபோன் மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம். இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை. நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
11: ஹலோ எஃப்எம் 106.4 4:04 இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: மே மாதம் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய மலைவலி என்னன்னா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பர்த்டே டைம்ல மட்டும்தான் கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியும். அந்த பர்த்டேவும் ஸ்கூல் லீவ்ல வந்துட்டா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மே மாதம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். சென்னை 4 மணி வாலி நிகழ்ச்சியில உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக நான் அபி வந்துட்டேன்.
2: வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம்.
1: எஸ், ட்ரெண்டனக்கா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய ஆப்ல வந்து ஒரு கிராசரிஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணிட்டோமே காசு கொடுக்கணுமேன்னு யோசிச்சிருக்காரு. யோசிச்சுட்டு அவர் கல்யாணத்துக்கு காசை வச்சு மாலை போட்டிருப்பாங்கல்ல, காசு இந்த நோட்டெல்லாம் வச்சு ஒட்டி ஒரு மாலை போட்டிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு மதிப்புள்ள மாலையா இருந்திருக்கு. அதையே கொண்டு போய் அந்த டெலிவரி பண்ண வந்தார்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காருந்தாப்பா, இதையே நீ வச்சுக்கோ, இதுல காசு இருக்கு, இந்த காசையும் வந்து நீ டெலிவரி கொண்டு வந்தால அதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த டெலிவரி கொண்டு வந்தார்ல அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ அப்படி யோசிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறத தான் கற்பனை ட்ரெண்ட் அக்காவா கேட்க போறோம். கேட்கலாமா?
3: ட்ரெண்ட் அக்கா 4 மணி வாலில்
4: புது ட்ரெண்டா இருக்கு.
1: டீச்சர் மாதிரி ஹிஸ்டரி கிளாஸ் எத்தனை இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கும். சரி ரைட்டுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல 4 மணி வாழ் நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம், எதை வச்சு கேம் விளையாட போறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாலி படத்துல இருந்தோ அலைப்பா இதய படத்துல இருந்தோம் தான் அடுத்தடுத்து 2 பாட்டே நம்ம ஹலோ எஃப் எம்ல கேட்டு அணிஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப் எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம்ன் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குனே.
1: வீரா பலசரக்கு கடை வச்சிருந்தாரு. அவரோட கடைக்கு தினமும் கூட்டம் அதிகமா வரும். அத பார்த்த பக்கத்து கடைக்காரருக்கு எப்பவுமே பொறாமையா இருக்கும். அவர் ஒரு நாள் வீராவோட கடையில இருந்து வெளியே வந்த ஒரு கஸ்டமர் கிட்ட, ஏன் வீராவோட கடையில கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அந்த கஸ்டமர், அவர் எப்பயுமே நல்லா சிரிச்ச முகத்தோட பேசுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓஹோ, அதான் வியாபார தந்திரமா? அப்பதான் நீங்க அதிகமா வாங்குவீங்களோ அப்படின்னு கடைக்காரர் கேட்க, ஆ அப்படியும் இருக்கலாம், ஏன்னா எத்தனையோ பேரு பல பிரச்சனைகளோட வரப்ப அந்த 2 நிமிஷம் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பேசுறது, நல்லா விசாரிக்கிறது மனச சந்தோஷப்படுத்துது அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அன்பால எதையும் சாதிக்கலாம்னு அந்த பக்கத்து கடைக்காரருக்கு இப்ப புரிஞ்சது.
0: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சினு நறுக்குனே.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட் பியாண்ட்.

0: orders. Kumararani Meena Muthaiah Kalluriyil BCom Accounting and Finance, BCom General, BCom Corporate Secretaryship, BBA, BSc Computer Science, BCA. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: தம்பி, நீ சிவனேஸ் அண்ணன் மயன் தானே?
5: ஆமாண்ணே.
4: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
5: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
4: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
0: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால LG Samsung Voltas OG னு எந்த பிராண்ட் AC பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈஸி EMI ல AC வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஷாலினி நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க பேர் தான் நீங்க சொல்லணும். ஆக்டர் ஆக்ட்ரஸோட பேர் இல்ல காமெடியன் வில்லனோட பேர் தான் நீங்க சொல்லணும். அதை விட்டு இந்த மூணு படத்துக்கு இருக்க ஒற்றுமை என்ன அப்படின்னு எங்க ஆபீஸ்ல கேட்டா, இங்க எல்லாரும் வந்து மூணு படத்துலயுமே நாலு பாட்டு இருக்கும், அஞ்சு பாட்டு இருக்கும், இந்த மாதிரி கிளைமேக்ஸ் முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நடிகர் நடிகை இல்லைன்னா வில்லன் காமெடியன் இவங்களோட பேரை தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-6-99-99. 0444-6-99-99 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் ஒரு மூணு படத்தோட பேரை சொல்வேன். அந்த மூணு படத்திலையும் நடிச்ச ஒரு ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸோட பேர் தான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே,
1: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் ஸ்டுடியோஸ்ல டைம் இப்ப கரெக்டா 4:39 ஆயிட்டு. இந்த நேரத்துல நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக ரெண்டு பேர் அணிஞ்சிருக்காங்க, கார்த்திகேயன் அண்ட் ஜோதி. இன்னைக்கு கேம் ரொம்ப சிம்பிள்னு சொல்லிட்டேங்க. நான் ஒரு மூணு படம் பேர் சொல்வேன், அந்த மூணு படத்துலயும் ஒரு ஆக்டரோ இல்ல ஆக்ட்ரஸோ நடிச்சிருப்பாங்க, சரியா? அவங்க அந்த மூணு படத்துலயும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் தான் நீங்க சொல்லணும். நடிகர், நடிகை, வில்லன் ஆர் மேபி காமெடியன், இதுல யாராவது ஒருத்தங்களா தான் இருப்பாங்க, ஓகேவா? 4 மணி வாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். கார்த்திகேயன் ஃப்ரம் பள்ளி கரணை. ஹாய் கார்த்திகேயன், இதுக்கு முன்னாடி கேம் விளையாடி இருக்கோமா? ரைட், பரவாயில்லைங்க, நம்ம கேம் விளையாண்டு அப்புறம் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? 3, 2, 1, go. நாட்டாமை முத்து வீரா. ஹலோ,
2: யோசிக்கிறேன் மேம்.
1: யோசிக்கிறீங்களா? சட்டு சட்டுன்னு சொல்லணும்ல.
2: பரவாயில்ல
1: கார்த்திகே, நோ ப்ராப்ளம். என்ன பண்றீங்க சென்னையில நீங்க?
2: இப்ப
1: வீட்டுக்கு போயிருக்கீங்களா வேலை முடிச்சுட்டு?
2: சித்தார்த்.
1: அவுட் ஆயிட்டீங்களே ஜோதி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இன்னொரு நாள் கூப்பிடுங்க, நம்ம கேம் விளையாடலாம், சரிங்களா? ஓகேங்க. இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நீங்களும் 4 மணி வாழ் நிகழ்ச்சியில கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே கேம் தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம், சரிங்களா? நான் ஒரு மூணு படத்தோட பேரை சொல்வேன், தனித்தனியா இந்த மாதிரிதான் சொல்வேன். அப்படி சொல்லும் போது அந்த படத்துல, அந்த மூணு படத்துலயுமே நடிச்ச ஒரு ஹீரோ, ஹீரோயின் ஆர் காமெடியன், வில்லன், இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்க சொல்லணும், ஓகேவா? அந்த மூணு படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 4499 99. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா அந்த கேம் நம்ம விளையாடிடுவோம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஆட்சி 20 ரூபாய்.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
2: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
1: ஹலோ எஃப்எம் 106.4 4 மணி 4 இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர், ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்ம சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் த ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: Shabbat. Hello.
1: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 மணி வேலை பண்ணும் போது தான் நான் சொல்லியிருந்தேன், சைனால ஒரு ரோபோட் வந்து இசைக்கருவி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அதே ரோபோட்டை வச்சு நிறைய பண்றாங்க சைனால. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, ஸ்கூல்ல வந்து பாக்ஸிங் பயிற்சி கொடுக்கும் போது ஒரு ரோபோட் வந்து அதே மாதிரி ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ரோபோட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே இங்கே போய் பசங்களெல்லாம் தள்ளி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. லிட்டரலா 4 மணி வேலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அபி பேசிட்டு இருக்கேன். எஸ் கேம்
3: விளையாடிட்டு இருக்கோம்.
2: நந்தா பொல்லாதவன் சூரரை போற்று. காக்க காக்க குஷி மாயாவி. பேட்ட நியூ பிரியமானவளே. அல்லவா இருக்க வேண்டும் பிள்ளை என்றால்ன்ற மாதிரி சட்டு சட்டுன்னு சொல்லிட்டீங்க. இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்காரு ராஜா. ராஜாவை தொடர்ந்து எம் எஸ் மணி இருக்காரு ஆவடியில இருந்து. ஹலோ மணி, கேம் விளையாடுவோமா? ஓகே ஓகே. ஐ எந்திரன். மணி இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஐ எந்திரன்.
3: என்ன
2: இன்னொரு நாள் வேற ஒரு கேம்ல விளையாடலாம் சரிங்களா? ஹலோ
3: ஹலோ
2: மணி, இன்னொரு நாள் விளையாடலாங்க, அவ்வளவுதான், நீங்க அவுட் ஆயிட்டீங்க இந்த கேம்ல. ஓகே ஓகே, அவருக்கு இப்பதான் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, மணி அண்ட் ராஜா இவங்க ரெண்டு பேரையும் தொடர்ந்து 4 மணி வால் நிகழ்ச்சியில் நீங்க விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே கேம் தான். இந்த மாதிரி 3 படம் பேரை நான் சொல்ல போறேன், அதுல ஒற்றுமை நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் பேரையோ நடிகை பேரையோ தான் நீங்க சொல்லணும். அவங்க வந்து வில்லனா இருக்கலாம், காமெடியனா இருக்கலாம், ஹீரோவா இருக்கலாம், ஹீரோயினா இருக்கலாம், ஓகேவா? யாரா வேணா இருக்கலாம், அந்த 3 படத்தையும் அவங்க நடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-96-99-99 0444-46-99-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம கேம் விளையாடுவோம்.
4: ஹிட் சாங் ஆஃப் தி அவர். ஹிட் சாங் ஆஃப் தி அவர். வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 5:01.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
3: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
3: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
2: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
4: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பா.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
9: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-13431.
10: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தை இன்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10-17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
11: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 767-007-6006.
10: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
12: ஹலோ எஃப்எம் 106.4 4:04. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இப்பதான் அஜித்குமார் படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு அஜித்தோட படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். அது என்ன படம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி திவ்யா அண்ட் மாதேஸ்வரி ரெண்டு பேர் அணிஞ்சிருக்காங்க. திவ்யா ஃப்ரம் பள்ளிக்கரணை. ஹாய் திவ்யா, கேம் விளையாடலாமா?
2: விளையாடலாங்க.
1: சந்திரமுகி சிவாஜி ஐயா.
2: ஓகேங்க,
1: சொல்லிட்டேனே, நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, ராஜாராணி.
2: இதுலயுமே நயன்தாரா இருக்காங்க.
1: வாசன்கிற பாஸ்கரன், ஓகே. ஒரு கல் ஒரு கண்ணாடியில நயன்தாரா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்க ட்ரிக் எனக்கு புரிஞ்சிச்சு. நானே ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? சொன்னேன், இப்பவும் அதே தான் நான் சொல்றேன். என்ன திவ்யா, நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, தேங்க்யூ கால் பண்ணி கேம் விளையாடுறதுக்கு. அடுத்து மாதேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் மாதேஸ்வரி, கேம் விளையாடலாமா?
3: சொல்லுங்க மேடம்,
1: கேம் விளையாடலாமான்னு கேட்டங்க. தர்பார் பேட்டை அண்ணாத்தே.
3: ஹலோ,
1: சொல்லிட்டேனே நானு. தர்பார் பேட்டை அண்ணாத்தே. ஃபேமிலியா விளையாடுறீங்களா? என்ன த்ரிஷாவா? தர்பார் பேட்டை அண்ணாத்தையா? இதுல வந்து பேட்டையில மட்டும்தான் த்ரிஷா வருவாங்க. மூணு படத்துலயும் நடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டர் தானே சொல்லணும். நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஃபேமிலியா யாரெல்லாம் விளையாடுறீங்கன்னு சொல்லுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் ஒரு மூணு படம் பேரை சொல்வேன். அந்த மூணு படத்துலயும் நடிச்ச ஒரு ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸோட பேரை நீங்க சொல்லுவீங்க. அவங்க ஹீரோவா இருக்கலாம், ஹீரோயினா இருக்கலாம், காமெடியனா இருக்கலாம், வில்லனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன்ல, அஜித் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறேன். ரெட்டு படத்துல இருந்தா உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்டு அனுப்பிச்சிருங்க.
4: Darling song of the hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Hi, this is Dhoni.
3: Vanakkam, Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, hello,
6: hello FM. Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கி தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
11: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
10: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
12: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
15: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ
17: புக்ஸ் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. Subject to University of Madras affiliation.
18: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
19: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
20: அசோக், வெளியில வாடா.
21: வரமாட்டேன்.
20: சண்டை போட கூப்பிடுறா?
21: அப்புறம் எதுக்கு?
20: சமோசா சாப்பிட போல வாடா.
19: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
22: வாங்குங்க.
23: இந்த

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஒரு சில பாட்டோட அந்த கோரஸ் எல்லாம் என்னவோ ஒரிஜினலா ரெக்கார்டிங்ல நம்ம தான் கோரஸ் பாடின மாதிரி பாடிக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் கேட்டு முடிச்சிருக்கிறோம். 4 மணி வாழ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். கேம் விளையாடிட்டு இருக்கோம்ல, அதே கேம் தான் கண்டினியூ பண்ண போறோம். கிஷோர் அண்ட் தேவநாயகி ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க தேனாம்பேட்ல இருந்து. கிஷோர், ஹாய் கிஷோர், என்ன பண்றீங்க நீங்க?
2: படிச்சிட்டு இருக்கேன்.
1: என்ன படிக்கிறீங்க? தர்மத்தின் தலைவன் குரு சிஷ்யன் சின்ன தம்பி
2: ரஜினி பிரபு.
1: இல்ல, மூணு படத்திலயும் ஆக்ட் பண்ண ஒரு ஆள் பேர் மட்டும் சொல்லுங்க.
2: ரஜினி.
1: இல்லையே, சின்ன தம்பில எப்படி ரஜினி வருவாரு? சரி பரவாயில்ல, நீங்க பிரபுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னதனால உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். பிரபு மட்டும் தான் ஆன்சர்.
2: ஓகே ஓகே.
1: தேவி காதலன் மிஸ்டர் ரோமியோ.
2: பிரபு தேவா.
1: ஓகே. குட்டி சிவாஜி ரௌத்ரம்.
2: ஐயோ, நீங்க என்ன மேம் இவ்வளவு பெரிய பழைய படமா கேக்குறீங்க?
1: நீங்க பழைய படமா? சிவா, குட்டி சிவாஜி ரௌத்ரம்லாம் ரொம்ப பழைய படமா? சினிமா பத்தி டக்குனு சொல்லிடுவேன், நீங்க தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டேன்.
2: இல்ல மேம், திடீர்னு நீங்க வந்துட்டு பழைய படத்துக்கு போயிட்டீங்களா? ஓரளவுக்கு 2013 பரவாயில்ல,
1: நீங்க தான் வின் பண்ணிட்டீங்களே, நம்ம ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? கிஷோர், தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. அடுத்து தேவன் நாயகி இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: கேம் விளையாடுவோமா? கில்லி திருப்பாச்சி ஆதி.
3: விஜய்.
1: சச்சின் நகரம் வின்னர். நல்ல பேரா? அந்த பேரை யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். இல்லையே, யாரோ சொல்லி தராங்க, ஆனா தப்பா சொல்லி தராங்க. விவேக் இல்ல, விவேக் எங்க கில்லி ஆசையில எல்லாம் வந்தாரு? இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா 4 மணி வாழ நிகழ்ச்சியில டிட் ஃபார் டாட்ல என்ன நீங்க பழிவாங்கலாம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
3: தாருங்கள். இந்த
4: ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca's stunning golden beaches, Lazio Cathedral-ஓட அழகு, இப்படி European Gothic architecture-ல இருந்து turquoise sea sights வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட castles, old town-ஓட அழகோட உங்க new memories-ஐ சேர்க்க எத்திஹாடோட travel பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான European cities-க்கு பறக்கலாம். இந்த summer எத்திஹாடோட take off ஆகட்டும். எத்திஹாட், beyond borders.
2: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, BCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
5: Hey, you're looking so cool, yeah?
6: Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyu cool-a irupa.
7: Snehalaya Silks, Venkat Narayana, Roti Nagar.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
8: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
8: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ,
11: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதார
1: ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்ட் இன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: விக்னேஷ் இணைஞ்சிருக்கிறாரு நம்ம கூட நாலு மணி வாழ் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. அவர் வந்து இல்லைங்க, நான் உங்களெல்லாம் பழி வாங்க மாட்டேங்க, நானே விளையாடுறேன், நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால விக்னேஷோட நம்ம தான் கேள்வி கேட்க போறோம். எஸ் விக்னேஷ், விளையாடலாமா? தர்மத்தின் தலைவன் குரு சிஷ்யன் சிவா.
2: தமன்னா?
1: ஐயோ, தமன்னா வராங்களா இதுல? இல்லையே, ரஜினிங்க.
2: சென்னையில
1: தமிழகத்தின் மூச்சு காலா படத்துல இருந்து ஒரு பாட்டை பிளே பண்றேன், கேட்டு நினைச்சிருங்க.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
8: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி Arts and Science College for Women irukku. Computer Science with AI, Sociology, BBA, BCom nu top courses irukku. Great infrastructure oda heart of the city la locate irukku.
9: Sri Kanyaka Parameshwari Arts and Science College for Women. Admission open now. Visit skpc.edu.in.
10: Is it a living room?
11: Or a playroom?
10: Wait, is it a music room?
11: Or maybe a lounge room?
10: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
12: Tamilagathin nambikkaiyin peyar LKS Gold House. Aandaandugala nambikkai. Adhe tharam, indrum, endrendrum. Ippodhu neengal vaangum anaithu nagaigalukkum sedarathil flat 50% thallubadi. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.

0: 20 ரூபாய்.
1: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணா நகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம் சிபிஎஸ்இ அண்ணா நகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் கேக்கறச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியேட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
4: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
6: Kia. Movement that inspires.
7: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
8: ஹலோ எஃப்எம்எல், சொல்லியடி
9: சொல்லியடி.
10: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
11: Galaxy Health Insurance presents Hello FM Solli.

0: Comedy presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad. Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
1: Print partner Dinathandi Kudumbam Muzhuvadharkum Ore Nalidhal. Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku Parakalam, Sogusu Kappalil Midakalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
2: Hello, hello, hello. Hello, hello, FM. Nuthiyarapolli Thaalu.
3: Hello, FM. Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
1: நேத்துக்கு எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாண்டாங்களோ அதே மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மதியம் மேட்ச் விளையாண்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எளிமையான கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-96-99. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு ஷார்ப்பா 2:30 சொல்லியடி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடும். ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட். சியரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர். பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி. இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அன்கோ அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இன்னைக்கு 4 வாழ நிகழ்ச்சியில என்ன ட்ரெண்ட்னக்கா கேட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ல ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டு கிராசரி ஐட்டம் வீட்டுக்கு வந்திருக்கு. டெலிவரி பண்ண வந்தவங்க கிட்ட காசு கொடுக்கணும்ல, அதுக்கு பதிலா அவர் கல்யாணத்துக்கு காசை வச்சே மாலை போட்டிருக்காங்க. அந்த மாலையை அவர் கழுத்துல மாட்டி விட்டுருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிருச்சு. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கலாம், அங்க என்னெல்லாம் ஃபண்ட் நடந்திருக்கும் அப்படின்றத கற்பனை ட்ரெண்டனக்காவா கேட்டோம். மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கலாமா?
4: ட்ரெண்டனக்கா 4 வாலில்
5: 2,000.
6: நல்ல கதையா இருக்குது. இப்ப இதுவே பில்லு 5,000 இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க?
5: தோ கல்யாணத்துக்கு கிஃப்டா இண்டக்ஷன் ஸ்டவ் 5,000 விலையாது, அத குடுத்துறோம்பா.
6: யோ இன்னைய போங்கா இருக்குது. பார்த்த வேலைக்கு காசு தானே கொடுப்பாங்க, நீ என்ன பொருள குடுத்துட்டு இருக்க?
5: நீ எனக்கு ஒரு பொருள் குடுக்குற, நானும் திருப்பி உனக்கு ஒரு பொருள் குடுக்குறேன். இதுக்கு பேரு தான்பா பண்ட மாற்ற முறை. நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதா பண்ணாங்க.
6: யோ பணயா, ஏதோ சொல்லிட போறேன். இதுக்கு அப்புறம் சத்தியமா உன் வீட்டுக்கு டெலிவரிக்கே வர மாட்டேன். போயா
5: தம்பி. தம்பி உன் டிப்ஸா ஒரு 50 கச்சி தரலாம்னு பார்த்தேன்.
6: யோ கம்முன்னு போயா.
1: என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மழை பெய்யுது. சென்னையில மழை பெய்யாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இதோட நான் கிளம்புறேங்க. நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 காத்து வாக்குல நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். அடுத்ததா தாறுமாறு தர்பார் நிகழ்ச்சியை அலோசியஸ் கேட்டுதான் என்ஜாய் பண்ண போறீங்க. தொடர்ந்து நினைச்சுருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
7: வாங்க வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும்.
8: Hit song of the hour.
9: Hit song of the hour.
10: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 6 மணி.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
7: யோ பங்காளி, கூடையே பழகுறாங்க ஆனா ஆப்ப வச்சு விட்டுறாங்களேயா?
8: கண்டுபிடிச்சு கட் பண்ணி விட்டுறணும்டா. யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
10: ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோர விடல்.
7: நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்ய போறப்ப அதை தடுத்து முட்டுக்கட்டையாவே இருப்பாங்க இடைஞ்சலா. அவன் பேசி பழகிற சவகாசத்தை மெல்ல மெல்ல குறைச்சுக்கணும்யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: பூர்விகாவா?
3: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல, இமிடியட்டா மாத்தணும்.
5: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
4: அப்போ பழைய ஏசி
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
4: ஈஸியா ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
6: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
4: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
9: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
8: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
9: அம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
10: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
11: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
12: புக்ஸ் காப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
13: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டர்.
14: நிஜமாவா? எப்படிடா?
13: அவரு புது மாருதி சுசுகி
15: பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ் தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
16: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
17: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன் மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம். இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை. நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
1: மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், ஸ்கீல் பார்க், சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா. தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை.
14: சாட்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இனிய மாலை வணக்கம், குட் ஈவினிங் சென்னை. ஹலோ எஃப்எம் 106.4 தார்மா தர்பார் நிகழ்ச்சிக்காக அடியோஷியஸ் வந்து விட்டேன். எஸ், இன்னைக்கு நம்ம தார்மா தர்பார் நிகழ்ச்சியில் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படின்னா, குஜராத்ல தன்னுடைய 16 வயசு பொண்ணு மொபைல் யூஸ் பண்றதுல ரொம்பவே கிட்டத்தட்ட அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல தெரியாதவங்க கூட பேசுறது, அவங்கள நேர்ல போய் பாக்குறது, தன்னுடைய போட்டோஸ் தெரியாதவங்க கூட ஷேர் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட செயல்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதை நிறுத்துறதுக்கு அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள சண்டை, ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதுல கோவத்துல வந்து அவங்க டிவி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. சோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியாம அவங்களுடைய அப்பா சூப்பரான ஒரு பிளான் பண்ணிருக்காரு. மாசம் மாசம் சுமார் ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. 65,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து 4 பவுன்சர்ஸ் 2 ஷிஃப்ட்ல வேலை செய்ய வச்சிருக்காரு. அந்த பொண்ணு எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவங்கள தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா எந்நேரமும் அவங்க அப்பாவாலையோ இல்ல அம்மாவாலையோ ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டே வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. என்ன சொன்னாலும் 16 வயசு பொண்ணு அப்படின்றதுனால வெளியில அங்க எங்க போவாங்க. ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றது, முன்ன பின்ன தெரியாதவங்களை மீட் பண்றது, ஆன்லைன்ல சாட் பண்ணவங்களோட போய் மீட் பண்றதுன்னா என்னைக்கு எப்போ வேணாலும் என்ன ரிஸ்க் வேணாலும் நடக்கலாம். கண்ட்ரோல் பண்ண முடியாம வேற வழி இல்லாம 4 பவுன்சர்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். சோ இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலா சுத்திட்டு இருக்கு. நேத்து கூட நம்ம 4 மணி வால் நிகழ்ச்சியில் இதை பத்தி ட்ரெண்டான காலம் கேட்டிருப்பீங்க. எஸ், இதை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு நம்ம தார்மார் தர்பா நிகழ்ச்சியில. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க போன் யூஸ் பண்ணும்போது அதை நீங்க கண்காணிக்கிறீங்களா? என்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அண்ட் யார் கூட சாட் பண்றாங்க, அவங்களுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்களா, எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க, இல்லனா நேர்ல வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் அவங்க சாட் பண்றது, பேசுறது, பழகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. உங்க வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பசங்க ஸ்கூல்ல காலேஜ் முடிச்சிட்டு வந்த உடனே சுமார் எவ்வளவு மணி நேரம் அவங்க மொபைல் போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, போனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, கேம்ஸ் ஆல இந்த வீடியோஸ் ரீல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறதுக்கா, இல்லனா சாட் பண்றதுக்கா, எதுக்காக உங்க வீட்ல இருக்கக்கூடிய பசங்க போன் அதிகமா யூஸ் பண்றாங்க, அதை நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா? அண்ட் அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு மொபைல் போன்ல ரொம்ப அடிக்ட் ஆகிடக்கூடாது, இல்ல தப்பான விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ், விழிப்புணர்வு எல்லாம் நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கீங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணிருக்கீங்க, இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க? 0444-46-99-99 0444-46-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தரலாமா, அதில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அட்வைஸ் பண்ணால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இல்லை டீனேஜர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அதற்கான மனப்பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்களாம் பூமர்ஸ் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இன்றைக்கி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன பண்ணலாம், எப்படி இதை இவங்களை வந்து சேஃபாக சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண வைக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்படத்துக்காக ஆசைப்படத்துல இருந்தா பட்டு வருது நம்ம 106.4 இல்ல.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட?
4: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. இன்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டிய வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வெர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
11: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Barcode Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
12: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியலையாக்கும். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா உறங்க முடியலே. ஒரு வலிய ஏர் கூலர் வாங்கணும்.
15: ஏய், ஒரு பிரச்சனை இல்ல, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து கிராம்ப்டன் ஆரா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்காக்கும். ரூம் கோனர் டு கோனர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
14: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
15: இப்போ ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு கிராம்ப்டன் ஏர் கூலருக்கும் ஸ்போர்ட் கிஃப்ட் உண்டு. அடிபொலி
16: போங்க 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் GRT IIT-ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT-ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
17: GRT Institute of Engineering and Technology திருத்தணி, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered: BE Biomedical, CSE, EEE, ECE Mechanical and CSE AI and Machine Learning, BTech IT, AI and Data Science and MBA. Apply today.
18: அவன் சூப்பர் பிளேயரியா?
19: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
18: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
19: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
20: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ FM சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
21: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Naalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvadhe Illai.
22: Hello FM in Kutti Story. Nachinu Narukkunu.
23: சேகர் ஒய்ஃப் கொடுத்த லிஸ்ட்ல இருந்த எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வண்டியில வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பெரியவர் வெயில்ல தயக்கத்தோட நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் போற வர வண்டிகள் எல்லாம் தயக்கத்தோட பாத்துக்கிட்டே இருந்தாரு. இத கவனிச்ச சேகர் மெல்ல வண்டியை நிறுத்தி அந்த பெரியவர் கிட்ட, ஐயா எங்க போகணும் அப்படின்னு கேட்டு தன்னோட வண்டியில ஏத்திக்கிட்டாரு. பெரியவர் இறங்க வேண்டிய இடத்துல வண்டியை நிறுத்தின சேகர் திடீர்னு தன்னோட செருப்பை கழட்டி கொடுத்து, ஐயா இந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு பெரியவரை போட்டுக்க சொன்னாரு. பெரியவர் பதறி போயிட்டாரு. தம்பி தம்பி, எனக்கு செருப்பு கொடுத்துட்டீங்க, நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு கேட்க, ஐயா நான் நேரா வண்டியில வீட்டுக்கு தான் போறேன், அதோட என்கிட்ட இன்னும் ரெண்டு செட்டு செருப்பு இருக்கு, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. சேகருக்கு தான் செஞ்ச உதவியால மனசு நிறைஞ்சிருச்சு. அந்த பெரியவருக்கு வெயிலோட வெக்க இப்போ தெரியவே இல்லை.
22: Hello FM in Kutti Story. Natchinu Narukkunu.
0: Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
24: உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய பசங்க இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, போன் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறத இன்னைக்காவது கண்காணிச்சிருக்கீங்களா, அதை மானிட்டர் பண்றீங்களா, அது இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணு நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த விதத்துலயும் தப்பா போயிடக்கூடாது, ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எப்போ எந்த இடத்துல என்ன தப்பு நடக்கும் அப்படின்றது நம்மளால கெஸ் கூட பண்ண முடியாது. தப்பு நடந்ததுக்கு அப்புறமா தான் அச்சுச்சோ இதை முன்னாடியே பாத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பசங்களை எந்த அளவுக்கு நீங்க கண்காணிக்கிறீங்க, மானிட்டர் பண்றீங்க, அண்ட் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்றீங்க, அவங்களோட ஸ்கிரீன் டைமை கம்மி பண்றதுக்கு எப்படி அவங்கள என்கேஜிங்கா வச்சுக்கிறீங்க, எப்படி டைவர்ட் பண்றீங்க, இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம தரம் தர்பா நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஜெயா ரம்யராஜ் இருக்காங்க. வணக்கம் ஜெயா ரம்யராஜ்.
25: எல்லா டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்லயுமே வந்து ஃபுல்லா இருக்கு சார். நீங்க ஒரு குழந்தைகளை படிச்சு முடிச்ச உடனே நம்ம வந்து எங்க பாட்டு கிளாஸ்லயும் ஃபுல்லா இருக்குது. அவங்க குழந்தைகள் ஐடியலாவே இல்ல.
24: ஓகே,
25: இப்ப நீங்க நம்ம இப்ப பாக்க கூடியது வெளி உலகம் வந்து நமக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு அந்தந்த நேரத்துல அதாவது சொல்லி கொடுக்காம சும்மா வீட்லயே உட்கார வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
24: சோ முதல்ல பேரண்ட்ஸ் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இல்லையா?
25: தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், டைப் ரைட்டிங் கிளாஸ் போங்க, பாட்டு கிளாஸ் போங்க, யோகா போங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு வந்து இந்த போன் நோண்டக்கூடிய நேரமே இருக்காது.
24: இன்னொன்னு
25: சார், அதாவது நம்ம கவர்மெண்ட் 2001 ஒரு ஆக்ட், 67A IT Act ஒண்ணு இருக்கு சார், அத குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நான் ஒரு அட்வொகேட்ங்கிறதுனால இத தெளிவா சொல்றேன். என்னன்னா, நீங்க உங்க போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு ஏதாவது ஒரு மோசமான படத்தை நீங்க அனுப்பிச்சாலே போதும் சார், அதுக்கு பெயில் கிடையாது, தண்டனை வந்து 5 வருஷத்துல இருந்து 7 வருஷ தண்டனை.
24: ஓகே ஓகே.
25: நீங்க வெறுமனே போனை வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னு வைங்களா, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா முதல்ல உங்களுக்கு பெயில் கிடையாது.
24: ஓகே, அடுத்தவங்களுக்கு அனுப்ப முடியாத விஷயத்த நம்ம எதுக்கு பாக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அங்கேயே தப்பு
25: தானே,
24: அங்கேயே தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி அதையே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி மத்த இடங்கள்ல, மத்த வேற ஒரு கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களை வந்து என்கேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த டைப் ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், பாட்டு கிளாஸ், மியூசிக் கிளாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா?
25: சார், குழந்தைய கண்காணிக்கிறதுக்கு 24 மணி நேரமும் ஆள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சார். குழந்தைகளுக்கு சிம்பிளா குழந்தைகள்கிட்ட பேசினாலே போதும் சார்.
24: அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் தெரியும். தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஜெயராமராஜ், நீங்க கால் பண்ணி பேசுறதுக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட், மயிலாப்பூரை சுத்தி நிறைய டைப் ரைட்டிங் கிளாஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, இன்னமும் இருக்குங்க டைப் ரைட்டிங் கிளாஸ் எல்லாம்? ரீசன்
25: இருக்கு, இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு.
24: இந்த ரோஸ் மில் கடலா திரும்ப உங்களுக்கு? குட்டி பசங்க பெரிய பசங்க எப்படி மானிட்டர் பண்றீங்களா? போன்ல என்ன யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க போன?
25: வச்சிருக்கீங்க?
24: என்ன தெரியும், நாங்க நம்ம ஒழுங்கா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா நம்ம எந்த தப்பும் பண்ணலனா கூட அவசியம் இல்ல, மத்தவங்க பண்ற தப்புக்கு தேவையில்லாம நம்ம நம்ம ஃபேமிலி எல்லாருமே போய் நிக்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்களை ஃப்ரீயா விட்டுணும், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், தோளுக்கு மேல அந்த பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸையும் நல்ல வழியா கொண்டு போறதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு இல்லையா? சோ உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா, உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட ஃப்ரெண்டு அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கணும். சோ எந்த அளவுக்கு கண்காணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாதையில கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சோ மச் கவிதா, நீங்க கால் பண்ணி பேசுறதுக்காண்டி உங்களை தொடர்ந்து நீங்களும் பேச அப்படின்னா சேம் நம்பர் தான், கால் பண்ணுங்க 0444 66 99 99. 0444 66 99 99. இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா உங்க வீட்டு குட்டி பசங்களை எப்படி எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க, இந்த மொபைல் போன்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு கண்காணிக்கிறீங்க, பசங்களை போன்ல என்னெல்லாம் பாக்குறாங்க, என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத கண்காணிக்கிறது இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறதையும் எங்களுக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: ஜெடா, ரெண்டு டீ, ஒன்னு ஸ்ட்ராங், ஒன்னு ஸ்ட்ராங் இல்ல, அப்புறம் தினத்தந்தி.
4: எதுக்கு தம்பி கஷ்டப்படுறீங்க? எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
3: அட ஜெடா, நல்லா தமிழ் பேசுறீங்களே.
4: பேசுறது மட்டும் நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி படிக்கிறோம். தினத்தந்திய படிச்சு தான் தமிழ
3: கத்துக்கிட்டேன். சேட்டா,
5: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
3: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
4: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
6: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு.
7: எல்லாம் ரைட்டு தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே?
6: ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க?
7: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்க உதவி பண்ணுது.
8: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாசிரம், சிபிஎஸ்இ அண்ணாநகர். அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நகர்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
13: அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம்.
14: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
15: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
14: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
15: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
14: கோல்வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச். நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
16: நிஜமாவா? எப்படிடா?
14: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
16: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
14: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
17: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Education, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
18: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கெச்சனதுரையன் கோவின் சம்ம கிப்டா. சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், ஸ்கீல் பார்க், சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா. தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிடல், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மெரைன் கிங்டம், மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ். அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம், பல்லாவரம் ரேடியல் ரோட். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
19: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
20: அவங்களுக்கு ஒரு மொபைல் கையில குடுத்துறோம். அந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா சேட்டிங், ஷேரிங், வீடியோ கால், எல்லாமே வந்துட்டு அதுல வந்து இது பண்றான் போது ரொம்ப நமக்கு வந்து வந்து பாக்கும்போது கேட்டா இல்ல அப்படின்றாங்க.
21: ஓகே
20: ஓகே, இதுல வந்து டைரக்டா என்னோட டாக்டர் வந்து இதாயிருக்கு.
21: ஓகே,
20: 11:00 மிட் நைட் இந்த மாதிரி வந்து எல்லாம் இது பண்ண உடனே ஷேட்டிங் ஷேரிங்கு ஒருத்தர் கூட வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கேட்ட உடனே இல்ல அப்படி இப்படின்னு எதிர்த்து சொல்லி அப்புறம் வந்து பார்த்தோன்னே ஆமான்னு ஒரு இது சொன்னோன்னா அவங்க கிட்ட மொபைலே கொடுக்க கூடாதுன்னு என் வீட்டுல சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க.
21: சரி, இப்ப எப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல இன்னமும் கண்ட்ரோல் இல்லாம
20: வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற சொல்லி எல்லாம் கொடுத்து இது பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு ரன் பண்ணிட்டாங்க. ஆனா மொபைல் வந்து குழந்தைங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப குடுக்கறதுல வந்து அவாய்ட் பண்றது பெஸ்டா
21: எனக்கு தெரிஞ்சு. ஒரு அவங்க காலேஜோ இல்லனா காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போற வரைக்கும் பட்டன் போன் பெஸ்ட்னு தோணுது இல்ல? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ பேரண்ட்ஸ் டெஃபினட்டா உஷாரா தான் இருக்கணும். அந்த பசங்க ஒழுக்கமா ஒழுங்காவே இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம நம்ம பசங்க மேல நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, அட் த சேம் டைம் நாளை பின்ன மத்தவங்களால இந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக கண்காணிச்சே ஆகணும் இல்லையா? தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்தது மேரினிஷா இருக்காங்க முகப்பேர்ல இருந்து. வணக்கம் மேரினிஷா.
22: வணக்கம் சார்,
21: சொல்லுங்க மேரினிஷா என்ன சொல்ல போறீங்க?
22: போன் குடுக்கறது வந்து ஒரு ஒரு இதுக்கு நல்லது, ஆனா விளாடுறதுக்கு இந்த இந்த பேஸ்புக் பாக்கிறது எல்லாம் குடுக்க கூடாது. அது வந்து தாய்மார்கள் தான் சொல்லி இப்படி பாக்கணும் அப்படி செய்யணும் இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு
21: அப்படி சொன்னா கேட்டுக்கிறாங்களா?
22: ஏ கேக்குவாங்க, எங்க பேத்தி கேப்பாங்க.
21: ஓகே, என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு?
22: 8 வயசு ஆகுது.
21: ஓகே, சோ இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு 12, 13, 14 போகும்போதே
22: அப்பாவுக்கு
21: நல்லா தெளிவா தெரியும் என்கிட்டயேவா எத்தனை நான் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு.
22: அவங்க அப்பாவுக்கு தெரியும், நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியாமே தெரியும் தெரியாத மாதிரி இருந்துக்குவேன்.
21: ஓகே, பட் ஆனா தெரியாத மாதிரி இல்ல தெரியாத மாதிரி இருந்துக்கிறது ஓகே. அட் தி சேம் டைம் அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்றத ஃபுல்லா மானிட்டர் பண்றது தான் நல்லது.
22: இப்ப பிள்ளைங்கள்ட்ட செல்ல கொடுத்தா எங்க போய் எங்க மருமக என்ன பண்ணுது, செல்ல வந்து 5 வயசு வரைக்கும் அலோட் பண்ணுச்சு.
21: ஓகே,
22: அதுக்கப்புறம் செல்லுலயே நோட்டம் வர்றதுனால பீச்சுக்கு அங்கங்க பூங்காக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம். நான் வீட்டுக்கு புள்ள வந்தா என் பட்டன் செல்ல கொடுத்துவேன் கேம் விளையாடுங்கன்னு.
21: புரியுது. சோ இந்த மாதிரியான பட்டன் போன் குடுக்கறது ஒண்ணு, ரெண்டாவது பேரண்ட்ஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. சோ நீ வீட்டுல சும்மா உட்காந்து இருந்தா தானே மொபைல் யூஸ் பண்ற, வா வெளில போலாம் ஏன் கூட சுத்து அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பசங்க நிறைய ஓபன் அப் ஆவாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் மறைக்கிறதுக்கான எதுவுமே இருக்காது. அண்ட் வேற ஒரு டைவர்ஷன் இருக்காது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னும் போது இன்னொன்று தேடி போகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மெஹர்னிஷா, நீங்கள் கால் பண்ணி பேசுறதுக்காக உங்களை தொடர்ந்து நீங்களும் பேச ஆசைப்பட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க, கண்காணிக்கிறீங்களா? அண்ட் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அவேர்னஸ் இருக்கா, இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற விஷயம் தெரியுதா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா? 0444-66-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக அதில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக திருடா திருடி படத்தில் இருந்தால் மன்மத ரசா பட்டு வருதே.
23: Hit song of the hour.
24: Hit song of the hour.
25: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
2: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் 10 முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
3: Hi, this is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
1: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம்க்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: இஸ் இட் a லிவிங் ரூம்
4: ஆர் a ப்ளே ரூம்?
3: Wait, is it a music room?
4: Or maybe a lounge room?
3: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
5: Enna budget Padmanabhan sir? Unga veedu mattum ivlo veyiliyum cool-a irukku.
6: Aduva, namma Ratna Fan House-lende yen budget kulliye Orient Ultimo air cooler vaangine. Idhula aero fan டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
5: ஓரியன்ட் ஏர் கூலர்ல மட்டும்தான் டென்ஸ் நெஸ்ட் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
6: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575. சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
5: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. ஓரியன்ட் ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்,
7: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம், சிபிஎஸ்இ, அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
9: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
11: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல

0: ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
1: சத்யால ப்ளூ ஸ்டார் மிட்சுபிஷி பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டுகால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
5: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
6: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க CS with AI, psychology, BCOM, BBA னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. Also 25+ years legacy.
7: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
8: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுன ஒரு ஆஃபர்.
9: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
8: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
9: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
2: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர். ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: என்ன
2: சொல்ல
3: போறீங்க?
2: அப்புறம் ஓகே. சோ
3: அதே மாதிரி அந்த 1 ஹவர் அவங்க விளையாடுறாங்கனாலோ நான் சொல்லுவேன், எனக்கு இந்த வேலைய முடிச்சி கொடுத்தீங்கன்னா நீ
2: ஓகே.
3: சோ அவங்கால அந்த வேலை பண்ண முடிஞ்சா அந்த 1 ஹவர் எடுத்துப்பாங்க.
2: ஓகே.
3: இல்ல அந்த 1 அந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் செய்ய முடியாதுனா போன் வெச்சிருவாங்க, எடுக்க மாட்டாங்க.
2: ஓ, வெரி குட்ங்க, சூப்பரா இருக்கு, கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அந்த 1 மணி நேரம் என்ன யூஸ் பண்றாங்கன்றத பாப்பீங்களா?
3: ஆ, கண்டிப்பா பாப்பேன் சார். என்ன ரீல்ஸ் பாப்பாங்க யூடியூப்ல.
2: ஓகே.
3: நடக்குமா?
2: ஏகப்பட்ட வயசும் அது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பெருசா அந்த அட்வைஸ் பண்றதுலாம் பெருசா பிடிக்காது. எப்பயுமே அட்வைஸ் பண்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை, கண்காணிக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. கண்டிப்பா அதை செஞ்சுதாகணும். இல்லனா இவங்களால மத்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, மத்தவங்களால இவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது டோட்டல் ஃபேமிலிக்கே அது பிரச்சனை தான் இல்லையா? சோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்காணிக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு அவேர்னஸ் இருக்கணும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு இது தப்பு, இது கரெக்டே, இந்த போன் வந்து இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஆப்ல ஒரு லெவலுக்கு மேல யாருக்கிட்டையும் போகக்கூடாது, நம்மளுடைய பிரைவேட் விஷயங்கள், நம்மளுடைய போட்டோஸோ இல்லைனா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், இதை வந்து பப்ளிக்ல வெளியில எங்க யாருக்கிட்டயோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட, பார்க்காதவங்க கிட்ட, ஜஸ்ட் நம்ம ஒரு 10 நாள் 1 மாசம் சேட் பண்ணுன்றதுக்காக அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கால் பண்ணுங்க 0444-66-99-99, 0444-66-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணி தரலாம், அதுல எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7:02.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: யோ பங்காளே, இன்னைக்கே இன்னைக்கே பேசுறாங்களேயா?
7: பேச்சு மட்டும் தான்டா அப்படி இருக்கு. யோ பஞ்சாயத்து,
6: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல, கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இப்படி இருக்கிறவங்களோட பழகிறது நேர்ல இல்ல கனவுல கூட உனக்கு இம்சதாண்டா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
4: எந்திரிச்சீங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
5: லதா, தினத்தந்தி எங்க?
4: மாமா படிச்சுட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வர.
6: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய
4: எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
7: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.

0: தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்தில் புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்லிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
1: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் many value added programs at co-education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200013431.
2: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும். இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வெர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
3: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
4: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக.
5: ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி வித்யாஷ்ரம், CBSE, அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
9: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
10: ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் னு GRT IIT ல நிறைய அட்வான்டேजेस இருக்கு.
11: GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருத்தணி, an autonomous and NAAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
12: மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், கீழ்பாக், சென்னை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா. தன்னம்பிக்கை ஊட்டும், தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிடல், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மெரைன் கிங்டம், மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ். அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம், பல்லாவரம் ரேடியல் ரோட். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு பசங்களை மொபைல் போன் யூஸ் பண்றதுல இருந்து, எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத இன்னைக்கு மானிட்டர் பண்றாங்களா பேரண்ட்ஸ்? ஏன்னா பசங்க ஒழுங்கா தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, அவங்க வெறும் கேம் தான் விளையாடுறாங்க, இதுதான் பண்றாங்க அப்படின்னா சில ஆப்ஸ் எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தோன்றதே தெரியாது. ஏன்னா அவங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே போகும்போது சைட்ல ஒரு விளம்பரம் வரலாம், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது சம்மந்தமே இல்லாம ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகலாம், அதுல என்ன இருக்குன்றத சும்மா போய் பார்ப்போமே அப்படின்ட்டு டப்புன்னு உள்ள போய் விழுந்துருவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் பெரியவங்களே அதுல போயிட்டு மாட்டாங்க. ஸோ சின்ன பசங்க வணக்கம் சார். என்ன சொல்ல போறீங்க சிவகுமார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு போதுமான அளவுக்கு அவேர்னஸ் இருக்கா அவங்களுக்கு, இது நல்லது இது கெட்டது, இந்த ஆப்ல நம்ம யூஸ் பண்ண கூடாது, இது இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது அப்படின்னு?
2: ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் அதிகமா யூஸ் பண்ண கூடாது சார்.
1: நம்மனா பெரியவங்க?
2: ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா இருந்தா பசங்க கரெக்ட்டா இருப்பாங்க சார்.
1: ஓகே,
2: இப்போ மொபைல் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் சார்.
1: சரி, நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, ஓகே. பட் ஆனா பசங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஏய் உங்களுக்கு தெரியுமா இந்த ஆப்ல நான் இது பார்த்தேன், அது பண்ண இது பண்ண அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் இல்ல?
2: ஆர்வம் வரும் தான், ஆனா நான் சொல்லிக்கிறோம், மொபைல் யூஸ் பண்றதுனா கால் பண்றது யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் இல்ல யூடியூப் வேணா கொஞ்ச நேரம் பாக்கணும், அவ்வளவுதான்.
1: அதிகமா புரியுது, அப்ப வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா உங்க கண்ட்ரோல தான் இருக்கும், உங்களை மீறி போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இல்லையா? பட் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணும் போது என்ன யூஸ் பண்றாங்கன்றதையும் போய் பாருங்க, அது தப்பே கிடையாது. ஓகே, அண்ட் அடுத்து வினோத் இருக்காங்க வண்டலூர்ல இருந்து. வணக்கம் வினோத்.
3: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க வினோத், என்ன சொல்ல போறீங்க?
3: முதல்ல வந்து பெற்றோர்கள் மேலதான் தவறு சொல்வேன், ஏன்னா வந்து நானும் அந்த தப்பை பண்ணேன். இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இப்ப 4 வயசு ஆச்சு, அவ கொஞ்சம் ஸ்டோர் ஊட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க வேற வழியே இல்லாம போன் பாக்க கொடுத்து பாக்க அது பழக ஆரம்பிச்சோம். கொஞ்சம் வளர வர போனே வந்து அதிகமா இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்பதான் புரிஞ்சது தப்பு நம்ம மேலதான் இருக்கு, நம்ம திரும்ப திருத்திங்க சொல்லிட்டு போனை கம்மி பண்ணோம். விளையாடுறதுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து நமக்கு ஏதாவது நல்லா இருக்கும், அவங்க வந்து போனை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க,
1: அவங்க மறந்துடுவாங்க கம்ப்ளீட், ஆக்சுவலா தோண கூட தோணாது.
3: ஆமா,
1: பட் மறுபடியும் என்ன ப்ராப்ளம்னா கரெக்டா சாப்பிடுற டைம்க்கு சாப்பாடு அப்படின்னதுமே அந்த போன் எங்க அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க, கரெக்டா?
3: ஆமா, அதுதான் வந்து பிரச்சனை. அதனால வந்து நீங்க வந்து ஆக்டிவா உங்க பசங்களோட இருந்தீங்கனாலே உங்க வந்து தவறான விஷயங்கள் எதுவும் போகாது.
1: சரி, இப்ப இந்த சாப்பிடும் போது போன் அவாய்ட் பண்றது என்ன பண்ணீங்க?
3: நாங்க வந்து அதுக்கப்புறம் போனே இருக்கோம், நாங்க பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு பால் ஒட்டி விட்டு விளையாடுறது, வாடா அப்படி பண்ண விளையாடலாம், வெளில போனா நடந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சாங்க.
1: ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா பழகிடும், பசங்க மறந்துருவாங்க டக்குன்னு.
3: கண்டிப்பா உறுதியா சொல்றேன்.
1: சோ அது பேரண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க ஸ்டாப் பண்ண வேண்டியது முக்கியமான கடமை இல்ல?
0: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: Hi, this is Dhoni.
3: This is Dhoni.
4: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு,
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca-ஓட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431, சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: இஸ் இட் எ லிவிங் ரூம்
6: ஆர் எ ப்ளே ரூம்?
5: Wait, is it a music room?
6: Or maybe a lounge room?
5: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
7: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான
8: மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
9: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 767-007-6006.
8: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
10: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit sacas.ac.in.
11: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
12: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
12: வெறும் 6-inch ஃபால் சீலிங் இருந்தாலே
13: கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி. அட என்னங்க,
14: பூர்விகால ஏசி வாங்கிட்டேன்.
13: சின்னனூர் ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, சுமச்சில் பண்ணுங்க.
15: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
16: நிஜமாவா? எப்படிடா?
15: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
16: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
15: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், 47,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
17: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
18: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
19: அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டே? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
1: அட விடுப்பா.
19: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? அப்ப என்ன கேட்டான்?
20: அட வெள்ளிக்கிழமையான தமிழ்நாட்டுல என்ன விசேஷம்னு கேக்குறானப்பா. நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே தான் விசேஷம்னு ஊருக்கே தெரியுமே.
21: தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு.
22: ஏனுங்க கேட்டிங்களா? எவர்கிரீன் பாடல்களோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க.
23: வழங்குவோர் சத்யால, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
24: விருமாண்டி படத்துல இருந்து பாட்டு கேட்க போறீங்க. கும்மி பூண்டியில இருந்து அஸ்வினி பேச போறாங்க. ஹலோ எஃப்எம் 106.4ல தார்மார் தர்பார் கேக்குறீங்க. நான் லோஷஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. வணக்கம் அஸ்வினி.
25: சார் வணக்கம். சார் ஹவ் ஆர் யூ?
24: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
25: நல்லா இருக்கு சார்.
24: வெரி குட். சொல்லுங்க அஸ்வினி.
25: எப் சார், எப்படி பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஒரு ஸ்மார்ட் போன் தான், ரெண்டு பட்டன் போன்.
24: ஓகே.
25: அதனால நான் அவர் ஆபீஸ் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வர நேரத்துல அந்த 6 to 8 வரைக்கும் தான் போன் யூஸ்.
24: ரெண்டு மணி நேரம் என்ன போன்? அந்த பட்டன் போனா இல்ல இதுவா?
25: மகாபாரதம்
24: அப்படியே கண்டினியூ பண்ணனும் அஸ்வினி. நீங்க அண்ட் என்ன ஏஜ் இப்ப பசங்களுக்கு?
25: பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து 9 ஏஜ் ஆகுது, ஒரு பொண்ணுக்கு வந்து 6.
24: வணக்கம் திவ்யா.
26: குட் ஈவினிங் சார்.
24: வெரி குட் ஈவினிங் திவ்யா. சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க?
26: இப்ப என் பையன் வந்து 7th போறான் சார். இது வரைக்கும் அவனு எங்களுக்கு எங்களை தாண்டியும் அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டா அவனுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அவனுக்கு படிக்கிறதுக்கு அது மாதிரியே டைம் சரியாயிரும். அவனுக்கு இப்ப என்னன்னா கூகுள்ல எதனா சப்ஜெக்ட் வைஸ் எதனா டவுட் இருந்தா பாக்குறது, அப்புறம் கிரிக்கெட் அவனுக்கு பிடிக்கும், கிரிக்கெட் ஸ்கோர் பாக்குறது, அது மாதிரிதான் யூஸ் பண்ணுவான் அவன். மற்றபடி குழந்தையில வந்து அந்த லாக்டவுன் டைம்ல கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அப்பயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்டோம். அதுல இருந்து அவன் வந்து அதெல்லாம் யூஸ் பண்றது கேம்ஸ் எதுவும் டவுன்லோட் பண்றது இல்ல. எது வந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும்ன்றதுனால நம்மளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டான். எது வந்தாலும் ஸ்கூல்ல எது நடந்தாலும் நம்ம கிட்ட சொல்றது. அதனால மொபைல் வச்சு அவன் எதுவும் பண்ணிக்க மாட்டான் சார்.
24: அதே மாதிரி பசங்க கேம் விளையாடுறதுக்கு தான் அதிகமா நீங்க மொபைல் போன் கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுல வந்து கேரம் போர்டு, செஸ் இந்த மாதிரியான கேம்ஸ் ஐட்டம்ஸ், போர்ட் கேம்ஸ், இந்த மாதிரியான டாய்ஸோ இல்ல இந்த மாதிரியான விளையாட்டு சாமான் வாங்கி போட்டீங்கன்னா ஆனா கூட உட்காந்து விளையாடணும். என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா சிங்கிள் சைல்டு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல வந்து சிங்கிள் சைல்டு தான், ரெண்டு பசங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாம் சிங்கிள் சைல்டு தான் ரொம்ப கம்மியா இருக்கும், ஏன்னா இப்ப அப்படியே உள்டாவா இருக்கு. ஸோ கூட விளையாடுறதுக்கு கம்பெனிஸ் இல்ல. ரெண்டாவது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அபார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் இருந்ததுனால வெளியில ரோட்ல போய் விளையாடுறதுக்கு கம்மியாயிடுச்சு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேரம் போர்டு, செஸ் லூடோ இந்த மாதிரி கண்காணிக்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்னா இருக்கு. 0444 4 6 9 9 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா அதுல எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.

0: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
1: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு,
2: போன் அவர் எடுக்கல.
1: எடுக்கல.
3: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
1: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி எடுத்துக்கல, அதுல கலந்துக்குதான்.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler. One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along with a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating. There's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at Rs. 8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
11: Kia. Movement that inspires.
12: சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜினு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
13: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
13: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.
15: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
16: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
17: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000 மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
10: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
18: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
19: எஸ் மேடம், சொல்லுங்க.
18: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
19: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
18: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
19: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1 ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
18: வாவ், சூப்பர்.
19: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
19: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
20: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் சிட்டி நகர்.
18: We have no branches.
19: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
21: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
22: Ship
0: shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001341.
2: Enna, pudhu AC evlo kulirchi. Vaangina bill paatha manasukku kulirchi.
22: Ippo purinjindiya? Eppovume Vasant & Co da sari nuttu.
23: Sari, sari, sari, sari.
24: Vasant & Co, sari, sari, sari. Anithilum, sari, sari.
25: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
26: சரி சரி.
25: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
27: நிஜமாவா? எப்படிடா?
25: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
27: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
25: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர்ட் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
28: கதை கதை நாளா டார்ச்சர் பண்றீங்க? இப்போ வந்துருவாங்கடா அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த ஒன் டைம் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
29: பாஸ், எல்லா இடத்துலயும் கேட்டோம்.
30: லவ் ஸ்டோரி இருக்குன்றா,
29: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றா, அவ்வளவையே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றா.
30: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
28: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா. அங்க கேட்டியா?
0: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம்ல் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு இருக்குனு. ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கேச்சனதுரையன் கோவிந்த், சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல் கீழ் பார்க் சென்னை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவிந்த், ஜிலனு ஒரு ஏசி மேளா, தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா, இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், சுகம் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ், அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
31: என்ன
32: கண்காணிப்பேன் பசங்களுக்கு, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒர்க், இந்த கவுண்டிங் வெள்ளை இல்ல ஒலிம்பியாடு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இதுக்கு மட்டும் கொடுப்பேன் செல்லு பாக்குறதுக்கு, மத்ததுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்க.
31: ஓகே, அவங்களுக்கு தனியா போன் இருக்கா இல்ல உங்க போன் தான் யூஸ் பண்றாங்களா?
32: இல்ல, என் போன் தான்.
31: சூப்பர், அது வரைக்கும் பிரச்சனை இல்ல.
32: நானும் எங்க வீட்டுக்காரரோ ரெண்டு பேர் செல்ல யூஸ் பண்ணாலும் கரெக்டா யூஸ் பண்ற டைம் சொல்லிடுவேன். இவ்வளவு நேரம் 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான், இல்ல ஒரு வீடியோ தான் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அதுக்கு மேல பாக்க கூடாது. கரெக்டா நானும் போய் கேட்டுருவேன், எத்தனை வீடியோ பாத்திருக்க, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அப்பப்ப கேட்டுட்டே இருப்பேன்.
31: வெரி குட்.
32: சின்ன பிள்ளைல கேக்கும் பொழுது, நீ சாப்பிடும் பொழுது வேணும்னு கேட்டா நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி
31: விட்டுருவேன்.
32: இந்த மாதிரிதான்
31: பெரிய விஷயமே. கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக பெருசாக அவங்க வந்து ஸ்டடிஸ் ரிலேட்டடா எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்றதுனால நிறைய நேரம் அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய நேரம் அவங்களோட கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப மானிட்டர் பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப என்ன ஏஜ் மல்லீஸ்வரி அவங்களுக்கு?
32: பாப்பாக்கு 12 வயசு ஆகுதுங்க, தம்பிக்கு வந்து 8 வயசு.
31: ஓகே, அப்ராக்ஸிமேட்டா நீங்க அவங்களுக்கு தனியா போன் எப்ப வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
32: காலேஜ் படிக்கும் பொழுது.
31: காலேஜ் படிக்கும் பொழுது தான் இல்லையா?
32: ஆமா.
31: ஓகே, அதுவும் தேவைப்பட்டால் கரெக்ட்டா?
32: அது பட்டன் போன்ல வாங்கிட்டாங்க.
31: பட்டன் போனா இன்னும் பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயம். வேலைக்கு போற வரைக்கும் ஸ்மார்ட் போனே கொடுக்காம வச்சிட்டீங்கன்னா தொந்தரவே இல்ல, சூப்பரா வளருவாங்க பசங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணி பேசுறதுக்கு. அண்ட் அடுத்து பிரியா இருக்காங்க ஆவடியில இருந்து. வணக்கம் பிரியா.
33: ஹலோ.
31: ஹாய் பிரியா, சொல்லுங்க என்ன
33: சொல்றீங்க? இப்போ முன்னாடி பேசினாங்க ஒரு காலர், எனக்கு 2 சன்னு.
31: ஓகே.
33: சின்ன பையனுக்கு அவங்க சொன்னா, பெரியவனுக்கு அவங்க சொன்ன மாதிரிதான் நான் அவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தேன்.
31: ஓகே.
33: அவன் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வந்து இவர ஒர்க் பண்றாரு, ஒர்க் பண்ற 25 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் என்னால இப்ப அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல.
31: ஓகே, ஏன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க, பெரிய பசங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க,
33: நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல.
31: ஆனா
33: அவங்களுக்கு அவங்க பண்றது தப்புன்னு தெரியுது.
31: தெரியுது, கண்ட்ரோல் பண்றாங்களா அவங்களே?
33: இல்ல, அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்களா நீ நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ், பர்சனல் லைஃப் இருக்குன்றதுனால நம்ம அதுக்குள்ள போக முடியல. பட் என்னோட இன்னொரு பையன் இருக்கான், 12, அவனுக்கு 12 இயர்ஸ் ஆகுது. இப்போ இவருக்கு என்னால, அதாவது பெரியவன் வந்து இவனை கண்ட்ரோல் பண்றான் போன் எடுக்காத மாதிரி.
31: ஓகே, அப்போ மெச்சூர்டா தான் பிஹேவ் பண்றாங்க. சோ கரெக்ட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா?
33: தெரியல. பட் இவருக்கு கண்ட்ரோல் பண்றோம். ஆனா இவரு சின்னவருக்கு வந்து நாங்க இப்ப வந்து இந்த மாதிரி இந்த சம்மர் ஹாலிடே, சம்மர்னு இல்ல, பொதுவாவே அவன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால அதுக்கான டைம் அவனுக்கு கம்மியா இருக்கு.
31: ஓகே,
33: இந்த மாதிரி ஃபோன்ல.
31: அவங்களுக்கு தெரியற விஷயம் நமக்கு நிறைய தெரியாது. அவங்க வெளியில போறாங்க, நிறைய பாக்குறாங்க, நிறைய அப்டேட் ஆவாங்க இல்லையா?
33: அதாவது அவங்க வந்து சிலத பாத்தாங்கன்னா, அவங்க இவனுக்கு இப்ப பெரியவன் வந்து சின்னவனுக்கு என்ன வார்ன் பண்றான்னா, சிலது இவன் போனா கூட நீ அத பாக்க கூடாது, அத பாக்காத, தப்பு அப்படின்னு அவன் இவனுக்கு
31: பிரியா. கில்லி படத்துல இருந்தா பட்டு வருதே.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு,
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
3: என்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
2: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
3: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
2: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.

0: ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
0: ஆல் நியூ விபிஜே

0: அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
1: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா உங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே?
2: ரைட்டான குக்கிங் ஆயிலா?
1: நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
3: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
5: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
4: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
5: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
4: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேடிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
4: வாவ்! அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட்டாச்சின்னு சொல்லுங்க.
6: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
7: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை अफेக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
9: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
10: குஜராத்ல தன்னுடைய 16 வயது பொண்ணு மொபைல் அதிகமா யூஸ் பண்ணி ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டாங்க. ஆன்லைன்ல தெரியாதவங்க கூட சாட் பண்றது, பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. அதனால ஒரு லெவலுக்கு மேல அவங்க அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் நிறைய சண்டை வந்து அவங்க அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம 4 பவுன்சர்ஸ் வேலைக்கு வச்சிருக்காரு. 65,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த பொண்ணு எங்க போனாலும் அதை மானிட்டர் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா அவங்க கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக 65,000 ரூபாய் மாசம் சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்காரு. அவ்வளோ எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சின்ன வயசுல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்கனாலே இந்த பிரச்சனைல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும். அண்ட் குறிப்பா அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்றத மானிட்டர் பண்ணியே ஆகணும். என்ன வேலையா இருந்தாலும், எவ்வளவு வேலை, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கண்டிப்பா இதை செஞ்சாகணும். அது பசங்களா, அந்த பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்க, என்ன ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து கண்காணிச்சு ஆகணும். அதுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்றத முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வரணும். அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். என்னென்ன நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த அதிகபட்சமாக யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, எக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். டிண்டர் ஆப் அதிகபட்சமாக, ஆனால் ஏகப்பட்ட டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் பசங்களுடைய ஃபோனில் அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஆப்பாக இருக்கும் பட்சத்தில் கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணுங்கள். இல்லை இம்மிடியட்டாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி என்னெல்லாம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அண்ட் அவங்களுடைய மொபைல் ஃபோன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க சைல்ட் லாக் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கு இன்னொரு நம்பர், உங்களுடைய நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்து வச்சே ஆகணும். ஸோ எனி ஆப் அவங்களுடைய மொபைல் ஃபோனில் அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த ஆப்பை அவங்களால இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஓகே. ஸோ எந்த ஆப்புக்காக ஓடிபி வருதுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் அதை படித்து பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு அதை அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய ஆப் லாக்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்களோட மொபைல் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்பை மற்றவங்க யாராலையுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் கம்ப்ளீட்டாக பாஸ்வேர்டு, அதுக்கு தனியாக பாஸ்வேர்ட் போட்டு வைப்பாங்க. அது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அது என்ன ஏதுன்றதை கேட்டு விசாரிச்சு ஆகணும். ரெண்டாவது, அந்த ஆப் லாக்கை ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பும் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் அப்படி ஒரு ஆப்ஸ் இருக்கிறதுக்கான விஷயமே தெரியாது. நீங்கள் பட் உட்காந்து என்ன தான் ஸ்க்ரால் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் எத்தனை பேஜில் போய் பார்த்தாலும் இப்படி ஆப்ஸ் ஒன்று இருக்குது, இந்த மாதிரியான ஆப்லாம் அவங்க மொபைலில் இருக்குது அப்படின்றதே தெரியவே தெரியாது. அதுக்கு ஒரு பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பரை ஜஸ்ட்டு நார்மலாக அவங்க மொபைல் ஃபோனில் டயல் பண்ண, கால் பண்ணும்போது நம்ம டயல் பண்ணுவோம் இல்லையா, அந்த 4-digit நம்பர்ஸ் தான் இருக்கும். அது டயல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கக்கூடிய ஆப்போ இல்லை என்ன மாதிரியான கான்டென்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்களோ அதை போய் பார்க்கலாம், இல்லைனா அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் எல்லாமே இருக்கு அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்டன் போன் வாங்கி கொடுத்துருங்க, சைல்ட் லாக் போட்டு வைங்க, உங்ககிட்ட ஓடிபி வந்து நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்பை அவங்க இன்ஸ்டாலே பண்ண முடியும்ன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய எஜுகேட் பண்ணி ஆகணும். ஸோ சின்ன வயசுல இருந்து கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுங்க, அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவங்களுடைய நல்லதுக்காக தான் அதை பண்றோம், அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம பறி. இந்த மாதிரி எந்த டயலாகும் யாராவது சொன்னாங்கன்னா கேட்கவே கேட்காதீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேற யாருமே வந்து நிக்க போறது இல்லை, நீங்க மட்டும்தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ பசங்களுடைய சேஃப்டி எந்த அளவுக்கு வெளியில போகும்போது முக்கியமோ அதே அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் ஆன்லைன்லயும் அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாதுகாக்க வேண்டியதும் பேரண்ட்ஸோடைய கடமை தான். ஸோ எந்த அளவுக்கு கண்காணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்காணிக்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆன்லைன்ல அப்டேட் ஆகிறீங்களோ அது எல்லாத்தையும் கத்துக்கங்க. கத்துக்கிட்டு அப்டேட் ஆயிட்டு நீங்க அதுல போய் மாட்டிக்காதீங்க, பசங்களை அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக கத்துக்க போறோம். ஓகேவா? எனிவே என்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஈவினிங் மீட்டர்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: Hit song of the hour.
11: Hit song of the hour.
12: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 8:03.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்.
7: யோ பங்காளி, அவர் சவகாசத்தை முடிச்சிட்டேயா?
8: முடிக்க வேண்டியதை முடிச்சிடணும்டா. யோ பஞ்சாயத்து,
7: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல,
9: இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெளியி மன்றில் பழிப்பார் தொடர்பு.
7: நம்மகிட்ட நேரா பேசுறப்ப நனையற மாதிரி நட்பா பேசிட்டு, வெளியில போய் பேசுறப்ப போனா அவன் கிடைக்கா அப்படின்றாய் வத்தியா? அவன் நட்ப உன் பக்கத்திலே விட்டுற கூடாதியா?
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
3: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
3: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
5: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
6: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
7: லதா, தினத்தந்தி எங்க?
6: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
8: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
6: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
9: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. இன்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
10: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
11: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியல. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா தூங்க முடியல. ஒரு நல்ல ஏர் கூலர் வாங்கணும்.
15: கவலையே படாதீங்க, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து பஜாஜ் கிளான்ஸா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்கு. ரூம் கார்னர் டு கார்னர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
14: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
15: இப்ப ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு பஜாஜ் ஏர் கூலருக்கும் ஸ்பாட் கிஃப்ட் உண்டு. சப்சிடைஸ்ட் டெலிவரியும் தராங்களே.
14: இப்போ டெலிபோன்லயே ஆர்டர் பண்ணலாம். 9383757575.
15: சண்டேயும் கடை உண்டு, வேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. Bajaj Air Cooler ka number 1 dealer Ratna Fan House T Nagar.
16: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
17: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
18: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
19: நிஜமாவா? எப்படிடா?
18: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
19: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
18: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
5: Sorry.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஹலோ கிராமபோன்
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்ட
1: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்
2: மலைச்சாரலி
1: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்
3: இணைந்து வழங்குவோர் கோவின் சம்ம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம் மலேசியாவுக்கு பறக்கலாம் வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் முருகன் ஹாஸ்பிடல் ஸ்கீல் பார்க் சென்னை இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜிலனு ஒரு ஏசி மேளா தன்னம்பிக்கை யூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் அ பிளெட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் தரத்தில் என்றும் தனித்துவம் அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில் சுகம் ஹாஸ்பிடல் திருவற்றியூர் அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட் எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக LKS கோல்ட் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை VGP மெரைன் கிங்டம் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ் அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் ரேடியல் ரோட் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா

எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. தெற்கு ரயில்வே 20 புதிய வாகன நிறுத்தும் இடங்களை தொடங்கி மொத்த எண்ணிக்கையை 126 அதிகரிச்சிருக்காங்க. வண்டலூர், தாம்பரம், செங்கல்பட்டு, பெரம்பூர் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டேஷன்ஸ்ல வந்து இந்த வசதி அமைக்கப்பட்டிருக்கீங்க. குறிப்பா செங்கல்பட்டுல மல்டி ஸ்டோரி பார்க்கிங், பலதள வாகன நிறுத்தம் உருவாக்கப்பட்டதோட டிஜிட்டல் டிக்கெட், UPI டிரான்சாக்ஷன், CCTV கண்காணிப்பு, இந்த மாதிரி நவீன வசதிகள்லாம் வந்து அம்ரித் திட்டத்தின் கீழே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வேற மாதிரி இருக்க போது ஸ்டேஷன்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயினே இருக்குது. பாத்துக்கோங்களேன், வட சென்னை அனல் மின் நிலையத்தில் பழுது சரி செய்யப்பட்ட மீண்டும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது நிலையுடைய 1வது அலகில் April 29 ஏற்பட்ட கொதிகலன் கசிவு சரி செய்யப்பட்டு மறுபடியும் மின் உற்பத்தி தொடங்கியிருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு இனிமையான சந்தோஷமான செய்தி. சென்னையில் இன்னைக்கு காலையில் நிலவரப்படி ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு 1840 ரூபா அதிகரிச்சு 112,400 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்படியே ஒரு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230 ரூபா அதிகரிச்சிருக்குங்க. 14,050 ரூபாய்க்கு இன்னைக்கான கோல்டு ரேட்டு. வெள்ளியோட கிராம் பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 5 ரூபா அதிகரிச்சிருக்கு. ஸோ 270 ரூபீஸ் 1 கிராம் சில்வர் டுடே. ஓகே, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஈவினிங் மீட்டர்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒன்னு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம ஹலோ FM தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
4: நிஜமாவா? எப்படிடா?
3: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
4: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
3: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் body colored bumpers, abro up to rupees 37000 க்கு benefits இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க nearest Maruti Suzuki Arena showroom க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. terms and conditions apply.
5: bro, எங்க புது வீட்டுக்கு நல்ல AC வாங்கணும். any suggestions?
6: AC க்கு first choice T Nagar Ratna Fan House தான்.
5: கரெக்ட். ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல மட்டும்தான் இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசி, விண்டோ ஏசி, கேசட் ஏசி, டவர் ஏசி எல்லாமே ஒரே இடத்துல லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பெஷாலிட்டியே லோவஸ்ட் பிரைஸ், ரெடி ஸ்டாக்.
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது 5 ஸ்டார் ஏசி வாங்கினா 8000 ரூபாய் தள்ளுபடியும் தராங்க.
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜிபே, ஆர்டிஜிஎஸ், கிரெடிட் டெபிட் கார்டு மூலமா ஈஸியா வாங்கலாம்.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
8: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
9: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். எஸ்கேபிசி விமன் இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM னு டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
10: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
11: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
11: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
1: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10-17 காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
13: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
1: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
14: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்ம ஹிட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்ம ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
15: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
16: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
17: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
18: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
19: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக.
1: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
6: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
0: ஏண்டி பாட்டி என்ன தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
8: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
20: அண்ணே, பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ, நீ சொல்லுங்க.
21: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
22: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
23: Print partner Dinathandi, Kudumbam Muluvadharkum Ore Naalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
2: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.
3: அன்பு ரொம்ப டிப்ரெசிவா இருக்கிறதா ஃபீல் பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட போனாரு. தான் மன உளைச்சல் இருக்கிறதா டாக்டர் கிட்ட சொன்ன உடனே டாக்டர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. அன்பு, நீங்க எப்படி என்கிட்ட சந்தோஷமா இல்லைன்னு வந்திருக்கீங்களோ இதே மாதிரி ஒருத்தர் ஒரு துறவி கிட்ட போய், என்கிட்ட 1000 பொற்காசுகள் இருக்கு, இருந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல, என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. உடனே துறவி அவர்கிட்ட இருந்த பொற்காசுகள் பைய வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. அந்த நபர் பதறி போய் துறவிய பின்னாடியே துரத்திட்டு போனாரு. திடீர்னு அந்த துறவி நின்னு, என்னப்பா இந்த பை உங்ககிட்ட இருந்தது, ஆனா நீ சந்தோஷமாவே இல்ல, இப்ப பறிச்சிட்டு போய் திருப்பி வந்து கொடுத்த உடனே சந்தோஷம் வந்துருச்சுல, இது கிடைச்சாதான் சந்தோஷம்னு நீ வரையறை வைக்கிற, அந்த வரையறைய எட்டற வரைக்கும் ஏன் சந்தோஷத்தை தொலைக்கணும்னு துறவி கேட்டாருன்னு டாக்டர் கதைய சொல்லி முடிச்சாரு. தன்னோட சந்தோஷத்தை மீட்டெடுக்கிற வழி அன்புக்கு இப்ப தெரிஞ்சது.
2: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.
0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
15: ஹலோ எஃப்எம் 106.4 தார்மார் தர்பார் நிகழ்ச்சியில் நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
4: தார்மார் தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
15: பிளஸ் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மாநில அரசுடைய அனுமதி தேவை அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் இல்லையா, ஸோ புதிய அரசு பதவியேற்பு, அமைச்சரவை விரிவாக்கம், இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கு. அதனால வர 8ஆம் தேதி பிளஸ் டூ ரிசல்ட் வெளியே ஆகிறதுல கொஞ்சம் டவுட் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம், அதனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிச்சுட்டு வரக்கூடிய வறண்ட வானிலை காரணமாக 3 இடங்களில் நேற்று 102 டிகிரி வெயில் கொளுத்தி தள்ளிருதுங்க. சில இடங்களில் மழை வேற பெஞ்சிருக்கு. நீ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இன்னைக்கு காலையிலலாம் திடீர்னு நல்லதாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு மழையை டக்குன்னு பெஞ்சு விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில பல நாட்களுக்கு நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்காக நெருப்புடா படத்திலிருந்து ஆலங்கிலியே பட்டு வருது. அதை தொடர்ந்து இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஈவினிங் மீட்டர்ல காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
4: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
3: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வினர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit scacas.ac.in.
4: பாரம்பரிய மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலை புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ Children's Hospital. For consultation, call 080-657-40817.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000+ மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
9: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
10: நிஜமாவா? எப்படிடா?
9: அவரு புது மாருதி
11: ஒவ்வொரு
12: வெங்கட் நாராயண ரொட்டி நகர்,
13: ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாஷ்ரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட். அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
15: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Chennai, get ready for a revolution.
16: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
17: இந்த ஆஃபர் May 10 வரை மட்டுமே.
16: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
18: ஹலோ FM 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கேச்சினதுரையன் கோவின் சம்ம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், கீழ் பார்க், சென்னை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜிலனு ஒரு AC மேளா. தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்டேட் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். சுகம் ஹாஸ்பிடல், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மெரைன் கிங்டம், மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ். அல்டிமேட் ஸ்டோர், சரவணா செல்வரத்னம், பல்லாவரம், ரேடியல் ரோட். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
19: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
20: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
21: ஆதார் கார்டுல புகைப்படம், அதுக்கப்புறம் QR கோட், இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல், அதை வந்து கம்ப்ளீட்டா மத்திய அரசு வந்து திட்டவட்டமா மறுத்துருக்காங்க. பேரு, அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் தூக்கக்கூடிய திட்டம் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தயவு செஞ்சு அதை மட்டும் நம்புங்க. இந்த ரூமரெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வதந்திகளை நம்புறதையும் பரப்புறதும் தானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் ரீசன்ட் டேஸ்ல அது ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரூமர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு செஞ்சு யாரும் பரப்பாதீங்க, நம்புவோம் நம்பாதீங்க, சரியா? இந்த கிரிக்கெட் சீசன்ல அப்பல சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ, அப்பல சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி இருக்கு. எஸ், நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி மேட்ச்க்கான சொல்லி அடி இல்லையா, அந்த வகையில வர சண்டே அன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு மேட்ச் இருக்கு. 3:30 மேட்ச்ன்றதுனால 2:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லி அடி ஆரம்பிச்சிடும். 0444466999 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அதுக்கு பட்டு பட்டுன்னு கரெக்டான பதில் சொல்லி கரெக்டான ஸ்கோர் அனலைஸ் பண்ணீங்கன்னா சொல்லி அடியில் சும்மா சொல்லி சொல்லி அடிக்கலாம், ஒவ்வொரு ஓவரையும் நிறைய ஜெயிக்க முடியும். வர சண்டே அன்னைக்கு மதியம் 2:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி. பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆனர் பார்ட்னர் எட்டிஹாட், சியரிங் பார்ட்னர் எஸ்என்ஜி 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோ மற்றும் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஈவினிங் மீட்டர்ல காத்துட்டு இருக்க, கொஞ்ச நேரத்தில் சொல்றேன், தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
10: Hit song of the hour.
11: Hit song of the hour.
12: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
3: திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
4: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸனிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
5: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு,
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.

0: 20,000
1: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
2: யூஎஸ்லயே ஃபேமஸான கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
1: ஓ, ஐ சீ.
2: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
1: அப்போ 10 ஏசி வாங்க
3: நடந்துட்டு orthopedic, ENT, plastic and dental surgeries varaikum 100,000-ku mela life changing surgeries nadandirukku. Also highly trained pediatric surgeons, sirappana anesthesia paramarippu, kulangalukku yetha natpana soolal irukkradunala unga kulanga safe hands la irukum. Rainbow Children's Hospital. For consultation call 0806574017.
4: Thambi, nippaatte documents edu
5: indanga sir.
4: Ennaya edhuvume right ah illaya avangitta
5: doorku sir. Be right sunflower oil, avangaloda modern ana machines, automated process, strict ana quality checks, ella முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
6: Be right sunflower oil, right on a taste, right on a life.
7: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
8: Cricket தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் cricket. யோகரில் 6 full tossல் wicket. வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: Is it a living room?
11: Or a playroom?
10: Wait, is it a music room?
11: Or maybe a lounge room?
10: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now.

0: and make it yours today. Win fast, boundless together.
1: நெஞ்சுவலின்னு சொன்னா அது just ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
3: பூர்விகாவா?
4: ஆமா. டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி. கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
5: வெள்ளிக்கிழமை
6: ஓ மனுவ அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
7: ஒவ்வொரு வெள்ளியும் நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
8: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
9: இந்தியன் கிரிக்கெட் டீம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்க, ஃபர்ஸ்ட் ரேங்கே.
10: தாரமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
9: எஸ், இந்திய கிரிக்கெட் அணி ஐசிசி டி ட்வெண்ட்டி தரவரிசையில் 275 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸை தக்க வச்சிருக்காங்க. ரீசெண்டாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வின் பண்ண மூணு முறை சாம்பியனான முதல் டீம் அப்படிங்கிற ஒரு சாதனையும் படைச்சு தரவரிசையில் இங்கிலாண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிரிக்கெட் அவங்க வந்து 262 பாயிண்ட்ஸோட செண்டாவது பிளேஸில் இருக்காங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வந்து 258 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நியூசிலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான் இவங்களா இருக்காங்க. பட் 275 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் சும்மா சம்மா கேத்தா கால் மேலே கால் போட்டு நம்ம இந்தியன் டீம் தான் கேத்தா கம்பீரமா உட்காந்துருக்கீங்க. அண்ட் தினமும் நம்ம ஹலோ எஃப்எம்ல உருத்தா கருத்தா திருக்குறள் கேட்போம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து பத்து பத்து குரலா அதனுடைய பொருளோட கேட்டு என்ஜாய் பண்றீங்க. மதுரை வட்டார வழக்குல அந்த வகையில நாளைக்கு நாள் முழுக்க எந்த அதிகாரத்துல இருந்து நம்ம திருக்குறள் கேட்க போறோம்னா,
10: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
11: யாருங்க, நல்லா பழகுற மாதிரி பழகுவாங்க ஆனா மனசார பழக மாட்டாங்க, பகைய மறந்த மாதிரி இருப்பாங்க ஆனா மறக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்டவங்க கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
12: 83rd அதிகாரம், கூடா நட்பு.
11: இந்த அதிகாரத்தை தான் நாளைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
13: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
10: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
13: வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.
9: எஸ் இதெல்லாமே நாளைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல மிஸ் பண்ணாம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அடுத்ததான் நீங்க மிஸ் பண்ணவே முடியாத ஒரு நிகழ்ச்சி, சொல்ல மறந்த கதை ஆர்ஜே ஜூடி வழங்குவாங்க. சும்மா ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தாரமார் தர்பார் நிகழ்ச்சியில் வந்து உங்களை மீட் பண்றது வரை நன்றி கூறி விடைபெறுவது அடியன் உங்கள் அலோசியஸ் மா.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 9:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
3: Kia. Movement that inspires.
4: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியு கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சி சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
7: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டி வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வெர்டிஸ் AISE இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
8: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
9: Hey, nama mani ippo periya star aitaru.
10: Nijamava, eppadi da?
9: Avaru pudu Maruti Suzuki EcoStar Edition vaangitaru.
10: EcoStar Edition?
9: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
11: டேய், நாளைக்கு எங்க போறோம்னு ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையாடா?
12: திருவர்கார்ல பூந்து பழையர்காடு போயிடலாமா?
13: பழையர்காடுலாம் வேணா, பாண்டிச்சேரி போயிடலாம்.
14: எங்காவது பாக்காத இடமா போலாம் பா.
11: உங்ககிட்ட சொன்னோம் பாரு, நாளைக்கு நம்ம எல்லாரும் கடலூர் பரங்கிப்பேட்டையில இருக்கிற போர்டோனோவா பீச்சுக்கு போக போறோம். ரெடியா இருங்க.
6: நாளை காலை 10 மணிக்கு காத்து வாக்கல நிகழ்ச்சியில் சம்ம ஸ்பெஷல் போவோமா ஊர்கோளம் சிறப்பு பகுதியில் கடலூர் பரங்கிப்பேட்டையில் உள்ள போர்டோனோவா பீச் பற்றிய ஸ்பெஷலான தகவல்களை கேட்க மிஸ் பண்ணாதீங்க. கோடைக்கால காற்றை நம்ம ஹலோ எஃப்எம்எல். ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், மற்றும்
15: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
16: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: தேடலின் முடிவாய், முடிவின் தேடலாய், சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
3: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு இரவு வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஜூடி. சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சிக்காக கரெக்டா வந்தாச்சு. ஸோ அதாவது நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் சந்தோஷமா, ரிலாக்ஸ்டா, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எஃபர்ட்லாம் எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாதான். படிச்சேன் என்ன அப்படின்னா, கொஞ்சமா மறதி மட்டும் இருந்தா போதுமா, நம்ம வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டங்கள், அதே நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய அவமானங்கள், இல்ல தேவையில்லாத சிந்தனைகள், ஓவர் திங்கிங், இது எதுவுமே இல்லாம அது எல்லாத்தையும் தூரமா தூக்கி ஓரமா வச்சு மறந்து மன்னிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாலே லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்குமா. படிச்சேன் படிச்சதுமே டக்குனு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஓட ஓடி வந்திருக்கேன் சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சிக்காக. ஓகே, இன்னைக்கு இந்த இரவு நேரம் நாம என்ன பேச போறோம் அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படியே வந்து திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நிகழ்வுகள், நிறைய நினைவுகள், நிறைய சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கும் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனா உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய நீங்க செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு டைம் எடுத்து நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, கொஞ்சம் சுயநலமா நீங்க இது எனக்கு தேவை, இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வந்து உங்களை பத்தி நீங்க யோசிச்ச தருணங்கள் இருக்கா அப்படிங்கறதா நம்ம பேச போறோம். அப்படி இல்லை நான் அப்படிலாம் யோசிச்சது கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் உங்களை பத்தி நீங்க யோசிக்கல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதாவது என்னை பத்தி நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தனா எனக்குன்னு ஒரு நாள் வந்து எப்பவுமே இருக்கும், அது வந்து அந்த சேலரி கிரெடிட் ஆன நாள். ஏன்னா அது ஒரு மாசம் ஃபுல்லா நாம வேலை பார்த்து ஒரு அமௌண்ட் வருது, கண்டிப்பா வீட்டுக்கு இஎம்ஐக்கு அப்படின்னு நம்ம நிறைய செலவு பண்றோம். பட் அதுல இருந்து எனக்குன்னு ஒரு பார்ட் வேணும் இல்லையா, ரொம்ப எல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க. சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, இல்ல வந்து வேற ஏதாவது எனக்கு பிடிச்ச ஃபுட்டு வாங்கி சாப்பிடுறது, அட இது எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாவது நான் வந்து ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி சாப்பிடுவேன், 5 ரூபாய்க்கு இழந்த வடலாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்க தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் நேசிக்கிறது, அதே நேரம் என்ன வந்து அந்த டைம்ல வந்து நான் செலிப்ரேட் பண்ணி ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன், பரவாயில்லப்பா நம்மளும் சம்பாதிக்கிறோம் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு ஒரு கெத்து ஃபீல் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸாவது வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு சின்ன டைம் ஒதுக்கி உங்களை நீங்க செலிப்ரேட் பண்ணி உங்களுக்காக வாழ்ந்த தருணங்கள் இருக்கா, என் கூட ஷேர் பண்ணிக்க, கால் பண்ணுங்க 044-44-66-99-99. மறுபடியும் சொல்றேன், 0444-44-66-99-99. இப்போ உங்களுக்காக பாட்டு கேட்டு அணைஞ்சிருங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
3: டோன்ட் வரிமா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
4: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
7: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AISC in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
8: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவர் புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
11: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
12: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவில் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை,
3: நெஞ்சில் தேங்கிய நினைவுகள், உங்கள் வாழ்க்கை பதிவுகள்.
2: சொல்ல மறந்த கதை.
4: ஒன்பது மணி 23 நிமிஷம் ஆகுது. ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜோடி. அதாவது நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இந்த ஒர்க் ப்ரெஷரு, ஃபேமிலி டென்ஷன், சின்ன சின்ன பிரச்சனைகள், பர்சனல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரெஷராக போயிட்டே இருக்குது இல்ல. அப்போ நமக்கே தோணும், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எல்லாமே அதையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? உனக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது உனக்கு வேணும், உனக்கான டைம், உனக்காக நீ வாழ்றது, உனக்கு பிடிச்சதை வாங்குறது, பிடிச்சதை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்பொழுது உங்களுக்காக நீங்க இந்த இடத்துல வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படி இல்லைன்னா ரீசன் ஏன் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக முருகன் இருக்காங்க. வணக்கம் முருகன்.
5: வணக்கம் மேடம்.
4: ஓகே, நீங்க என்ன சொல்ல போறீங்க முருகன்?
5: மேடம், நான் வந்து சென்னை குளத்தூர்ல இப்ப இருக்கேன் மேடம். நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல
4: பணிபுரியிருக்கேன்.
5: நான் வந்து ஆக்சுவலா வந்து வேலைக்கு சேர போது வெறும் 750 என்னோட சம்பளம். ஆனா அந்த சம்பளத்துல சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா வந்து குடும்பத்தை பாக்கணும், நமக்கு பின்னாடி சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்க படிப்பு செலவு, அந்த குடும்ப சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அப்போ வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுப்பாங்க, சாப்பிட வீட்டுல வச்சிருப்பாங்க. அந்த யாஷிகா கேமரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றது வந்து 98 காலத்துல
4: சொல்றேன்.
5: அந்த கேமரா வந்து நான் கொஞ்சம் பாரோ கேட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க. யோசிச்சிட்டாங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இல்ல அது உனக்கு கையாளுதல் தெரியாது, அது பாலாயிடுச்சுனா போயிடும்னு. அது ஒரு வெறித்தனமா இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து நாங்க வந்து எங்களை அந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வந்து எப்படின்னா அந்த லீவ் நாள்ல வந்து WHS சொல்லுவாங்க, லீவ் நாள்ல பொங்கல் ஹாலிடேஸ் அதெல்லாம் வருது பாருங்க, அந்த நாள்ல வந்து எக்ஸ்ட்ரா போய் ஒர்க் பண்ணனா வேஜஸ் வந்து அந்த அதுக்கான ஊதியம் கொடுப்பாங்க. அந்த ஊதியத்தை ஒவ்வொரு ஆண்டு காலம் நியர்பை 10 காலத்தை சேர்த்து வச்சு அன்னைக்கு அந்த 3000 பெரிய 98 காலத்துக்கு அந்த பணத்தை அந்த வாங்கி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போய் அந்த போட்டோ எடுத்தேன். அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. எப்படின்னா நான் ஒரு பெரிய சாதிச்சுட்டேன், உலகத்தையே நான் வாங்கிட்டேன்னு நான் மாதிரி. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மேடம் 1.5 லட்சம் சம்பளம் வருது, கிரெடிட் கார்டு 10 வச்சிருக்கோம், சேமிப்பும் பண்றோம். ஆனா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அத நிறைவேற்றணும் நினைச்சா நம்மளோட குடும்பம், நம்மளோட பிள்ளைகளுக்கு ஆசைகளை அதுக்கான செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்மளோட ஆசைகளை இந்த நேரத்துல தவிர்த்துக்க வேண்டியதா ஆயிடுது. உதாரணத்துக்கு படிப்பு செலவுக்குன்னு வரும்போது நமக்கு முக்கியத்துவம் அதுக்குதான் குடுக்கற மாதிரி ஆயிடுது. ஏன்னா எனது மகள் வந்து 12th படிக்கிறான், நான் வந்து இந்த மியூசிக் லவர், ஒரு சிஸ்டம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட. அப்போ வந்து பெண் மகள் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சேர போறேன், பிளஸ் டூ படிக்கும் போதே நான் பேசிக்கா ஒரு கோர்ஸ் சேர போறேன் அப்படின்ஸ்ல, அதனால எனக்கான இது பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து வச்சது என்னோட ஆசைகளை. ஆமா, என்னோட ஆசைகளை வந்து தவிர்த்து இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும் அன்னைக்கு இருந்த மாதிரி டக்குனு செலவு பண்ண முடியல. இன்னைக்கு இருந்தாலும் நம்ம படிப்புக்கான செலவு நம்ம கண்டிப்பா வந்து நம்மளோட எந்த ஆசை இருந்தாலும் அது பின்னாடி தள்ளி போட்டுக்கிட்டு இது பண்ணலாம். மக்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு என்னோட இது பொறுத்தவரைக்கும் எனக்கு இவ்வளவு நாள்ல நான் வளர்ந்த விதத்துல என்னன்னா சேமிப்பு கண்டிப்பா தேவை. நம்மளோட ஆசைகளுக்கு என்ன வேணா அந்த நேரத்துக்கு சின்ன பொருளா இருந்தா வாங்கிக்கலாம், கொள்ளலாம். பெரிதாக இருக்கும் போது நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது அது கண்டிப்பா நமக்கு அமையணும்னா கண்டிப்பா அமையும். அதுக்காக வீண் செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ணாம
4: இருங்க வைராக்கியமா வாங்குறேன். சூப்பரா, அதாவது நம்ம பட்ட அவமானத்தை வந்து யாராவது ஒருத்தர் வந்து அதெல்லாம் வந்து நம்மள வந்து காப்பாத்துவாங்க இல்ல தொடச்சுப்பாங்க, லைக் அப்படிலாம் கிடையாதுல. நம்மதான் நமக்கு வந்து வெற்றியா இருந்தாலும் சரி, அந்த அவமானமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்றத ஒரு சூப்பரான மெசேஜ். தேங்க்யூ முருகன், நீங்க கால் பண்ணி இவ்வளவு தெளிவா அழகா பேசினதுக்கு. சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் சந்திக்கும் போது, இல்ல இல்ல இதை நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு கெத்த மெயின்டைன் பண்றதுக்காகவே சில முயற்சிகள் எல்லாம் எடுத்துப்போம். அது நமக்கான நேரம் இல்லையா, அந்த இடத்துல நமக்காக வந்து யாருமே வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணல, ஆனா நமக்காக நம்ம நின்னது, அதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்காக நீங்க வாழ்ந்த தருணம், உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்லப்பா என்னால எதுவுமே பண்ண முடியல, ஃபேமிலி ப்ரெஷர் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் தாராளமா சொல்லலாம். கேட்டுட்டு இருக்க நீங்க கால் பண்ணுங்க 0444 66 99 99. மறுபடியும் சொல்றேன், 0444 66 99 99. இப்போ உங்களுக்காக காஞ்சனா 2 படத்துல இருந்து பாட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
5: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
6: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
5: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
6: அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிரா.
7: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
8: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ், திருவற்றியூர், அம்பத்தூர் அண்ட் குரோம்பேட், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட், பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் இன் பம்ப்ஸ், மற்றும்
11: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
12: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
13: மனிதர்களின் நிஜமான கதைகள்.
14: ஹலோ எஃப்எம் சொல்ல மறந்த கதை.
15: சொல்ல மறந்த கதை.
10: உங்களுடைய வாழ்க்கைய திரும்பி பார்க்கும் போது உங்களுக்காக நீங்க வாழ்ந்த தருணம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப பிரேமலட்சுமி இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
16: வணக்கம் மேம்.
10: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
16: சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேலை கிடைச்சது, அது உங்களால மறக்கவே முடியாது. ரெண்டாவது வந்து என்ன பண்ணனா, அது 1 மாசம் ஆயிடுச்சிங்க இல்லையா, அந்த சம்பளம் வாங்கினதுக்கு சாக்லேட் கொடுத்தேன். அதுல ஒருத்தர் சொன்னார், இது வரைக்கும் எந்த ஸ்டாஃப்மே செய்யலை பிரமேஷ் மேடம், நீங்க செஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குனாங்க. அடுத்தது 1 இயர் ஆனதுக்கு நான் செஞ்சது
10: செஞ்சிருக்கேன்.
16: ஒரே ஒரு பாயிண்ட், ஆமா ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லிடுறேன் மேம். இப்போ நிறைய இப்போ எங்க பார்த்தாலும் வெயில் அடிக்கு, ஓவர் வெயில் அடிக்குதுன்னா நம்ம என்ன எதனால வந்துன்னா, பூமி சூடானா என்ன ஆகும்? ஒரு சீசன்ல என்ன அப்படின்னா, கேக்குறவங்க எல்லாரும் நீங்க செஞ்சீங்கன்னா உண்மையே அந்த வெயில கம்மி பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, மக்கற பொருளை வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒட்டு பூமியில எவ்வளவு நீங்க புதைக்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ அனல் அந்த அளவுக்கு கம்மியா இருக்கணும். நீங்க அதை செய்யாததுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு வெயில் அடிக்குது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், இப்போ வெற்றி ஒண்ணு இருக்கு, ஆப்போசிட்ல அந்த வார்த்தைய சொல்லாம, ஏ நீ வாய்ப்ப இழந்துட்டடா, என்ன தப்பு பண்ணான்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அவ வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு வந்து, அது வந்து ஆனா இருக்கும். அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அவன் அங்கதான் மேம் சோர்ந்து போவான்.
10: ஏன்னா
16: எல்லாரும் வெற்றி அடைஞ்சவங்களும் கொண்டாட ஆப்போசிட் அழுகுறோம். அந்த வார்த்தையை சொல்லாம, ஏய் வாய்ப்ப இழந்துட்ட அப்படின்னு நீங்க ஒரு 10 வாட்டி சொல்லுங்களேன், அவன் 11 வாட்டி நான் வாய்ப்பு தானே இழந்திருக்கேன், அப்ப நான் என்ன பண்ண முயற்சி பண்ணுவான்.
10: எனக்காக அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன்.
15: ரெண்டாவது நான் ரொம்ப வந்து அப்செட்டாக இருக்கேன், என்னால் முடியல, என்னால் கிவ் அப்பே பண்ண முடியல அப்படின்லாம் நம்ம வந்து புலம்னால கூட அந்த இடத்துல யாராவது வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் சப்போர்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மைண்டு நம்ம கேட்கணும், நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வரணும், நம்ம அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கணும் இல்லை. ஸோ உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் யோசிச்சது, உங்களுக்காக நீங்கள் செஞ்ச ஒரு தருணம் அண்ட் உங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்ட மொமெண்ட் பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் கால் பண்ணுங்க 044-44-66-99-99 அண்ட் இப்போ உங்களுக்காக கோவா படத்திலிருந்து பாட்டு கேட்டு நினைச்சிருங்க. ஹலோ FM 106.4 உடன் இது

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: நாகன்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நாகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
5: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தன்.
6: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ்,
2: சுரேஷ்

பாட்னா தினத்தந்தி குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: காற்றில் திரும்பும் நினைவில் கலந்த உங்கள் கதை ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை.
3: பூஜ்ஜியம் 444-66-99-99. மறுபடியும் சொல்றேன், 0444-66-99-99 கால் பண்ணுங்க. நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, பல வருஷங்கள் நம்ம வந்து ஒரு 35 வயசு வரைக்கும், ஒரு 40 வயசு வரைக்கும், ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த தருணங்கள் இருக்கா

அப்படி இல்லனா ஏன் உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கல, உங்களுடைய லைஃபை நீங்க ஏன் வாழல? ஸோ இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கு, மத்தவங்களை நாம டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஆனா நமக்கான ஒரு ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும், என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து நமக்கு யாராவது ஏதாவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனா நமக்கு இது பிடிக்குமா அப்படிங்கறதெல்லாம் அவங்களே கொஞ்சம் யோசிச்சு மறக்கிற அளவுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருந்திருக்கலாம். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்காக நீங்களே வீட்டுல யாரும் இல்ல, பரவாயில்ல, ஓகே எனக்கு யாரும் செஞ்செல்லாம் தரவேனா, நானே என்னுடைய டேஸ்ட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆசையை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்க பொண்ணு வீடோ சித்தி வீடோ அத்தை வீடோ எங்கேயோ நீங்க போய் எனக்கு பிடிச்சது வந்து தோசை, அந்த தோசையை சுட சுட முருகலா கார சட்னி வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைகள், ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க, குட்டி குட்டி ஆசைகள் உங்களை நீங்க செலிப்ரேட் பண்ணி உங்களை நீங்களே கொண்டாடி உங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கையை நாம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க, அதுதான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க கால் பண்ணுங்க 0444-46-99-99க்கு. மறுபடியும் சொல்றேன், 0444-46-99-99க்கு. அண்ட் எனக்கு வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னா ஒன்னும் இல்ல, நேரா போய் மெரினா பீச்ல அந்த கடல் அலைய பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆபா, எனக்கான ஒரு டைம், எனக்காக நான் கொஞ்சம் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு டைமை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் ரொம்ப குட்டி குட்டியா ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்கேன். கால் பண்ணுங்க 0444-46-99-99க்கு. இப்போ அலைப்பாயுதே படத்துல இருந்து பாட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: நம்ம ஹலோ எஃப்எம்மில் ஹலோ கிராமபோன், மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்மில் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விவமென், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ். குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ். மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை,
2: மௌனிக்கும் இதயத்தின் எதிரொலியாய் சொல்ல மறந்த கதை. சொல்ல மறந்த கதை.
3: வாழ்வே மாயம் படத்துல இருந்துதான் பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்க. ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி அண்ணன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஜெயலட்சுமி இருக்காங்க. வணக்கம் ஜெயலட்சுமி.
4: வணக்கம் மேடம்.
3: ஓகே, நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
3: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக உங்க லைஃப திரும்பி பார்க்கும் போது எனக்காக இந்த இடத்துல நான் வாழ்ந்திருக்கேன்டா, என்னோட வாழ்க்கையை நான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன், என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
4: ஆக்சுவலா வந்துட்டு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டதே வந்து நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகும் போது 22 இயர்ஸ் ஆ இருந்தா கூட எனக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ்ல அம்மா வந்து தவறிட்டாங்க. சோ நான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு, அப்பா வந்து அந்த அளவுக்கு விவரம் கிடையாது. அதனால எனக்கு ஒரு தங்கை இருந்தா, அந்த தங்கைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேரேஜ் பண்ணதுல இருந்து அவளோட டெலிவரி பார்த்ததுல இருந்து அதுல இருந்து என்னோட ஜேர்னி வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்குது. இன்னும் கண்டினியூ ஆகுது என் பிள்ளைங்க வரைக்கும். சோ இத வந்து நான் ரொம்ப ஹாப்பியா தான் வந்து செய்யறேன். இது வந்து என்னுடைய கடமையாவும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா வந்து என்னோட உரிமையா நான் வந்து செய்யறேன். சோ இதுல நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
3: சூப்பரா சொன்னீங்க. அதாவது நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பசங்க அப்படின்னு எல்லாரையும் டேக் கேர் பண்ணிக்கிறது, அதை புடிச்சு செய்யறது, அதே நேரத்துல வந்து அது உங்களுக்கானது அப்படின்னு நீங்க எடுத்து உங்களுடைய லைஃப் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும்
4: 22 இயர்ஸ்ல வந்து ஒரு பொறுப்பான அம்மா ஆயிட்டேன்.
3: ரொம்ப பெரிய பொறுப்பான அம்மா ஆயிட்டீங்க அந்த ஏஜ்ல. இருந்தாலும் உங்களுக்கு இல்ல எனக்கு மத்தவங்க இது செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன ஆசை இல்ல, இதை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை எல்லாருக்காகவுமே நோ சொல்லி வச்சிருக்கேன், அது எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
4: யாருடைய மடியிலையாவது படுத்து ஒரு 5 நிமிஷம் அவங்க எனக்கு அப்படியே தலை கோதி விட்டா என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து இப்ப வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்ல, அது நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன் நானு. பட் என்னுடைய மகளை வந்து நான் வந்து என் அம்மாவா பாக்குறேன் நானு. அவங்கிட்ட அவங்க மூலமா இப்ப நான் எனக்கு கிடைக்குது, எனக்கு அந்த சந்தோஷம்.
3: சூப்பருங்க, சூப்பருங்க. ஒரு சின்ன அன்புதான், பெருசாலாம் ஜெயலட்சுமிக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல லைஃப்ல. சின்னதா ஒரு அன்பு, ஒரு சின்னதா ஒரு பிரேக், ஒரு குட்டி பிரேக், ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்களேன் அப்படின்றதுதான். மறுபடியும் 9999 இப்ப உங்களுக்காக நிலவை மலரை படத்துல இருந்து பாட்டு கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.
2: வீணா மூலிகை ஆராய்ச்சிக்காக காட்டுக்கு போனாங்க. போற இடத்துல செல்போன் சிக்னல் கிடைக்காது. அதனால அவங்க லவர் தருண் கிட்ட, அடுத்து ஊருக்கு வர வரைக்கும் உங்ககிட்ட போன் பேச முடியாதுடா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. உடனே தருண், ஹே ஃபீல் பண்ணாத, நான் ப்ராமிஸா டெய்லி உனக்கு லெட்டர் எழுதி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. வீணா அந்த காட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, ஆனா இதுவரை ஒரு லெட்டர் கூட வரல. கடுப்பான வீணா தருணை திட்டி ஒரு பெரிய லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. திரும்பி வந்தப்போ ஒருத்தர், மேடம் போஸ்ட்மேன் ஒரு வாரமா ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தாராம், உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த 5 லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர்களை வாங்கின வீணா எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா டீல் பண்ணாம அவசரப்படுற தன்னோட புத்திய நொந்துகிட்டே தருணுக்கு அவசர அவசரமா மன்னிப்பு கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க.
1: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: தேடலின் முடிவாய், முடிவின் தேடலாய், சொல்ல மறந்த கதை,
3: சொல்ல மறந்த கதை,
4: சொல்ல மறந்த கதையில அடுத்துதான் நாம யார் கூட பேச போறோம் அப்படின்னா கனகராஜ் கூட தான் பேச போறோம். வணக்கம் கனகராஜ். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது உங்களுக்காக நீங்க வாழ்ந்த தருணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க கனகராஜ்? ஓகே, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய லைஃபே வந்து உங்களுக்கானதா மாறி இருக்கு இல்லையா? ஹலோ, ஓகே, சோ மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் தான் உங்க லைஃப் வந்து ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கான லைஃபா நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க் யூ. பட் உங்களோட லைன்ல வந்து சம் டிஸ்டர்பன்ஸ், என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற ஃபுல் கருத்து எங்களால் கேட்க முடியல. ஆனாலும் கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே போல நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு மொமெண்ட்ல எனக்காக நான் வாழ்ந்தேன், இல்லை எனக்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படத்துக்கு போகணும் அப்படின்னு தோணும், இல்லைனா வந்து ஒரு ட்ரிப்பு கூட போயிட்டு வரலாமே, சோலோ ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் போயிட்டு வரலாம். அந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. அது எனக்கான ஒரு நாள் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இல்ல ஒரு பாடல் கேக்குறது ஒண்ணும் வேண்டாம், யார் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் திரும்பி பார்க்கும்போது என் லைஃப்ல வந்து ஃபுல்லா வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்ல ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை எனக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட் நான் கிரியேட் பண்ணும் அப்படின்னா உட்காந்து நான் ஒரு நாள் முழுக்க பாடல் கேக்குறது, இல்ல ஓவரால் இந்த ரொட்டீன் லைஃபை விட்டே நாம வெளியே போய் அந்த லைஃபை வந்து நாம கொஞ்சம் புதுசா பாக்குற மாதிரி எங்கேயாவது ஒரு டிராவலோ இல்ல வீட்டுக்குள்ளே இருந்தா கூட ஃபுல்லா இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது எனக்காக ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுப்போம். அந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு பாயிண்ட்ல நம்ம எனக்காக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போது இந்த நினைவுகள் நம்மளை வந்து ரொம்பவே ஹாப்பியா வச்சுக்கும். ஸோ அப்படி எனக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், இல்ல எனக்காக ஏதாவது நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன்னா ஹேர் கட் பண்ண போட்டோஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம க்யூட்டாக இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஓகே குட், நமக்காக நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக கிளம்பி ஏதாவது ஒரு படத்துக்கு போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பார்க்குறது. ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுறது உண்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கான ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான ஒரு தருணம், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் கால் பண்ணுங்கள் 0044649699. மறுபடியும் சொல்றேன், 0444 66 99 99. இப்ப உங்களுக்காக ரெண்டு பாட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை, இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விவமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹைகோர்ட், பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், மற்றும்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நெஞ்சில் தேங்கிய நினைவுகள், உங்கள் வாழ்க்கை பதிவுகள்,
6: சொல்ல மறந்த கதை.
7: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. சோ இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, அடடா எனக்காக நான் ரசிச்சு சந்தோஷமா ஒரு மொமெண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கான ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டத்தை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தேன். இப்ப மீரா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் மீரா.
8: வணக்கம்மா.
7: ஓகே, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா
7: இருக்கேங்க. சோ சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை நீங்க அப்படி திரும்பி பார்க்கும் போது, எனக்கான ஒரு நாள், எனக்கான ஒரு கொண்டாட்டம் இதுதான்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
8: எனக்கான ஒரு நாள்னா வந்து கண்டிப்பா January 13 சொல்லணும், என்னோட செகண்ட் டாட்டர் பிறந்தனி.
7: ஓகே, ஏன் அது ஸ்பெஷலி அவங்க பிறந்த நாள் மட்டும் நீங்க சொல்றீங்க?
8: ஏன்னா வந்து என்னுடைய பெரிய டாட்டருக்கும் இவங்களுக்கும் 13 இயர்ஸ் டிஃபரெண்ட்.
7: ஓகே,
8: ஸோ அவங்க வந்து ரெண்டாவது இவ்வளவு நாள் கழிச்சு பிறக்கிறாங்க, சரி பையனா இருப்பாங்களான் ரொம்ப எதிர்பார்த்தேன்.
7: ஓகே,
8: அவங்க வந்து அவங்களும் கேர்ள் பேபி தான், வெரி
7: என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். இது மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து நமக்கு இருக்கும்ல, அதை நம்ம வந்து உருவாக்கிதான் ஆகணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான ஒரு லைஃப், எனக்கான ஒரு மூமெண்ட் அப்படிங்கறத வந்து யாராவது ஒருத்தவங்க ஸ்பெஷலி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறத விட, இது எனக்காக நான் செஞ்சுட்டு, இது எனக்காக நான் இருந்தேன் அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட் பத்தி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத யோசிங்க. யோசிச்சு பார்க்கும்போது, இல்ல இல்ல எனக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணிக்கிட்டதே இல்லை அப்படின்னா, அது ஏன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்க உங்களுக்குள்ள நீங்க கேட்டு, உங்களுக்கான ஒரு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், எனக்காக ஒரு நாள் நான் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு கால் பண்ணி பேசின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பாடலும் தயாரா இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைவெல்லாம் நித்யா அப்படிங்கிற படத்துல இருந்துதான் ஒரு பாட்டு கேட்டு நினைஞ்சிருங்க.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: Hi, this is Rutraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நிதம் மாறும் மனிதர்களின் நிஜமான கதைகள்
3: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை. சொல்ல மறந்த கதை.
4: 10:52 ஆகுது. ஹலோ எஃப்எம் சொல்ல மறந்த கதையில இவ்வளவு நேரமும் உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் ஜூடி. சோ இந்த 2 hours ஃபுல்லா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்களா, அந்த ஒரு தருணம் எது, இது உங்களுக்காக நீங்க தேடி எடுத்து சுயநலத்தோட இல்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்படி இல்ல அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, உங்களை பத்தி நீங்க ஏன் யோசிக்கல அப்படின்னா கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தவங்களும் இல்ல, நாங்க எங்களுடைய லைஃப என்ஜாய் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து நம்ம கூட வந்து ஒவ்வொன்னா வந்து ஷேர் பண்ணாங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கறது முக்கியம்தான், ஆனா அதுக்குள்ள நம்ம யாரு அப்படிங்கறதையும், நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளுடைய சந்தோஷம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, வீட்டுல வந்து அம்மா வந்து எப்பவுமே மளிகை சாமான் எல்லாம் கரெக்டா இருக்கா, அப்பா வந்து இந்த மாசத்துக்கான பட்ஜெட் எல்லாம் சரியா இருக்குதா, ரெண்டாவது வந்து ரெண்டு பேருக்கும் ஹெல்த், வீட்டுல எல்லாருக்குமே ஹெல்த் சரியா இருக்கா, பிபி சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கா, டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோமா இல்லையா அப்படின்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா அப்பப்ப செக் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி தான் நம்மளுமே நம்மள நாம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கோமா, நம்மளோட லைஃப் ரிலாக்ஸ்டா போகுதா, நான் வந்து பர்சனலா எனக்காக ஒரு லைஃப், எனக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு டைம் நான் ஒதுக்கிருக்கேனா அப்படிங்கறதெல்லாம் நாம அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? நானுமே இப்ப கிளம்ப போறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி, இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காகவே சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. 0444-46-99-99 மறுபடியும் சொல்ற 0444-46-99-99 நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லியடியில நீங்க விளையாடலாம். ஓகேவா? நானும் இப்போ உங்ககிட்ட இருந்து டட்டா பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஸோ அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா judy@helloefm.in, அதாவது judy@helloefm

@judy.in அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடி இருக்கு. அப்படி இல்லைன்னா @rjjudy அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. @rjjudy அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். ஓகேவா? நானும் கிளம்ப போறேன். மீண்டும் நாளை 9:00 உங்க எல்லாரையுமே சொல்ல மறந்த கதையில வந்து மீட் பண்றேன். அண்ட் உங்களை மீட் பண்றதுக்காக ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜி பாரதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப உங்க கிட்ட இருந்து டட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். கேட்ட நினைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் 106.4 தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. டட்டா பாய், டேக் கேர்.

பக்கத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்ட பக்கத்திலே கொட்ட பாக்கு வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான். மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மக

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன்,
3: பின்னிரவில் மெல்லிசை மழை.
2: ஹலோ கிராமபோன்,
4: வணக்கம். தேர்தல் முடிவுகள்லாம் தெரிஞ்சாச்சு, அதுக்கப்புறமா தேர்வு முடிவுக்காக காத்திருக்காங்க. அதாவது பிளஸ் டூ எழுதின மாணவ மாணவிகள் எல்லாருமே, அதுவும் அந்த பரீட்சை எழுதின அந்த பசங்களை விட அவங்களுடைய அப்பா அம்மா அந்த மார்க்குக்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஏன்னா எப்படியும் ஒரு நல்ல டோட்டல் வந்துருச்சுன்னா டாக்டர் சீட் வாங்கி எப்படியாவது ஒரு மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் உட்கார வச்சிடணும் அப்படின்ட்டு எல்லா அப்பா அம்மாக்களுமே காத்திருக்கிறாங்க, அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது நல்லா படிச்சு ஒரு நல்ல மார்க் வாங்கிருங்க, நீங்க எதிர்பார்த்த ஒரு காலேஜில் கொண்டு போய் கண்டிப்பா என்னுடைய சக்திக்கு மீறி கொண்டு போய் சேர்த்து உங்களை படிக்க வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கும் சரி என்னைக்குமே நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் எல்லாருமே சொல்றது ஒன்றுல அவங்க செய்யவும் செய்யறாங்க. ஏன்னா தன்னுடைய மகனையோ மகளையோ நமக்கு கிடைக்காத படிப்பை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல அந்த படிப்பை கொடுக்கறதுல ரொம்ப மெனக்கெடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் முதன்மை மாவட்டமா இன்னைக்கு தமிழகம் இருந்துட்டு இருக்குல்ல. அதே மாதிரி பசங்க கிட்ட போய் கேட்டாலும் ஒரு 97-98% வந்துருங்கல் அப்படின்றாங்க. அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அவங்க மார்க் எல்லாம் சொல்றதை பார்த்தா நம்மளுக்கு அப்படி நெஞ்சு அடைக்குதுங்க. ஏன்னா நம்ம காலகட்டத்தில எல்லாம் ஒரு 175 மார்க் வந்ததுன்னா நான் காலத்தை தூக்கி விட்டு போவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம்ல. அதுவும் 5 சப்ஜெக்ட்ல சேர்ந்து, அதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு 35 பாஸ் மார்க் வாங்கிட்டா போதும் நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரிதான் நம்ம காலகட்டத்தில் இருந்ததுல. நான் அப்படித்தாங்க இருந்தேன் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் வீட்டில் நமக்கு அக்காவோ தங்கையோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, நம்ம சரியாக படிக்கவே மாட்டோம். அவங்கள வச்சு என்னோட டோஸ் விட்டுருவாங்க, அதாவது இந்த பிள்ளையும் இந்த வீட்டில் தானே வளருது, உன்னை விடவே ரொம்ப கம்மியாக தான் வாங்கி கொடுக்குறோம், சொன்ன வேலையெல்லாம் செய்யுது, ஆனால் ரொம்ப நல்லா படிக்குது, நீயும் இருக்கிறியே அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா அந்த மார்க்கை வச்சு நம்மளெல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க. ஏதோ ஒரு நாள் கரெக்டாக நம்ம மாட்டிப்போம், சாயந்தரம் நேரத்தில் வீட்டில் மாட்டிட்டோம்னா அவ்வளோதான் அர்ச்சனை. அப்படி நடக்கும்ல அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த பாஸ் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு குதிரை போதா இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆமா, இன்னைக்கு நம்ம ஹலோ வைஃபம் ஹலோ கிராம பொண்ணு நிகழ்ச்சியில பாஸ் மார்க் அதை பத்தி தான் பேச போறோம். இன்னும் பேசலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஹலோ கிராம பொண்ணு நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்றோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம ஹலோ வைஃபம்ல இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல்
2: ஹலோ கிராமபோன்.
3: அந்த காலகட்டத்தில எல்லாம் பள்ளிக்கூடத்துல சில ஆசிரியர்கள் அவங்க பாடம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கண்டிப்பாவே இருப்பாங்க. ஹோம்ஒர்க் எழுதல, ஒழுங்கா படிக்கல, டெஸ்ட் சரியா எழுதல அப்படின்னா அடி பின்னி எடுத்துருவாங்க. அதுவே பரீட்சை நெருங்க நெருங்க அவங்க ரொம்ப அமைதியா சாந்தமாயிருவாங்க. அதாவது பரீட்சை எழுதுல நம்ம பயந்துக்கிறோமோ இல்லையோ அவங்க கண்டிப்பா பயந்துப்பாங்க. ஏன்னா டே நல்லா படிச்சு எப்படியாவது பாஸ் பண்ணிருக்கடா, பேரை காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கி வந்துருவாங்களே அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கிறீங்க, ஹலோ கிராம பொண்ணு நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஸ் மார்க் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்துட்டு வந்து அதுல இருந்து காமனா முக்கியமான அந்த கேள்விகள்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களே ஒரு மாதிரி வினாத்தாள்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பசங்களை கொடுத்து படிக்க வைப்பாங்க. அதுவும் ஒரு டெஸ்ட் வச்சிருவாங்க, யாரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாஸ் பண்ணிடுறாங்க, யார் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதாவது சிரமப்படக்கூடிய மாணவர்களா இருப்பாங்க இல்லையா படிக்கிறதுல அந்த பாஸ் மார்க் வாங்குறதுல, அவங்களெல்லாம் தனியா பிரிச்சு அவங்களுக்கெல்லாம் அந்த படிக்கிறதுல கொஞ்சம் எளிமைப்படுத்தியும் கொடுப்பாங்க. அதாவது இப்படி படி, இதை மட்டும் படி போதும், நீ எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன், மற்றபடி ரிஸ்கே எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்து நம்ம மெனக்கெட்டு படிக்க வைப்பாங்க அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த பரீட்சை நெருங்க நெருங்க அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ல இருக்கு பாருங்க, அதுல தான் கவனம் செலுத்துவாங்க. எல்லா கொஸ்டின்ல இருந்து எடுத்து இதையெல்லாம் படிங்கடா, இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ல எப்படி 30 மார்க் வாங்கிருங்க, மேற்கொண்டு மற்ற கேள்விகளுக்கான பதில எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 10 மார்க் வந்துடும். அதாவது பாஸ் மார்க் விட 5 மார்க் போனஸாவே வாங்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் எப்படி எழுதுங்க அப்படின்ற மாதிரி நல்லா குறிச்சு கொடுத்து நல்லா படிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் மேக்ஸா இருந்தது, அதாவது கணிதமா இருந்ததுன்னா அந்த ஜாமெண்ட்ரி கிராஃப் தப்பு இல்லாம போட்டா 10-10, 20 மார்க். அதே மாதிரி அந்த வரலாறு இந்த சமூக அறிவியல் அந்த மேப் இருக்கும் பாருங்க, மேப்ல தப்பே பண்ணாம அந்த முழு மதிப்பெண்களும் வாங்குறது எப்படி அப்படின்ற மாதிரி இழம்ப படிப்பை எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, மெனக்கெட்டு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் பேசலாம் அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ கிராம பொண்ணு நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க, ஆர்ஜே பாரதியும் கூட நம்ம ஹலோ எஃப்எம்ல தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன்,
3: இரவு நேர பூபாலம்.
4: ஹலோ கிராமபோன்.
5: கருப்பு வெள்ளை காலகட்டத்துல மூணு வேளையும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சாப்பாடு போட முடியாம சத்துணவுக்காக பள்ளிக்கூடம் சேர்த்துன எத்தனையோ அப்பா மக்கள் அந்த காலகட்டத்துல இருக்கதான் செஞ்சாங்கல்ல. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஸ் மார்க், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில எல்லாம் நிறைய மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தெல்லாம் பள்ளிக்கூடம் வந்திருக்கிறாங்க மாணவ மாணவிகள் எல்லாமே. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சத்துணவுக்காக பள்ளிக்கூடம் சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்காது, தேவையான சத்துக்கள்லாம் இல்லாதனால அவங்களால படிப்புல சரியான கவனம் செலுத்த முடியாம போறது. அதே மாதிரி வீட்டுல வசதியே இருக்காது, அதாவது விளக்கு வெளிச்சம்தான் இருக்கும், கரண்டே இருக்காது, சர்வீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அந்த விளக்கு வெளிச்சத்துல படிக்கிறது எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இல்ல. அப்படி அவங்களால சரியான அந்த பாஸ் மார்க்ல வாங்க முடியாம போகும். அதே மாதிரி பகுதி நேர வேலைக்கு போறது, அதாவது பள்ளிக்கூடம் போக மீதி இருக்கக்கூடிய நேரத்துல வேலைக்கு போய் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்குறதுக்காக கஷ்டப்படக்கூடிய அந்த மாணவ மாணவிகள்னாலையும் அந்த பரீட்சையில சரியாக கவனம் செலுத்த முடியாம பாஸ் மார்க் வாங்க முடியாம போகக்கூடிய நிறைய சூழலும் இருக்கு. ஆனா எந்த ஒரு பாதகமான சூழல் இருந்தாலும், அதாவது இவ்வளவு கடினமான சூழல் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டு தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சு டாக்டர் இன்ஜினியர்னு தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஏ என்னுடைய சின்ன வயசுல நான் வளர்ந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போய் அந்த கஷ்டப்பட்டு சாதிச்சதுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு வருவாங்க பாருங்க, ஒரு ப்ரைடோட. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கே அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி சாதிச்ச மாணவ மாணவிகளும் நிறைய பேர் அந்த காலகட்டத்துல இருக்கதான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வறுமையே ஒரு பாடம் கத்துக் கொடுக்குங்க. அதாவது இதையெல்லாம் கடந்து உடைச்சிட்டு வராங்க பாருங்க, அவங்கதான் சாதனையாளர்கள் சொல்ல முடியும் இல்லையா. இன்னும் பேசலாம், அடுத்த ஒரு குடி பாடலை கேட்டு தொடர்ந்துருங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க மேலான கருத்துக்களை bharathi.erd@hellofm.in அப்படிங்கிற என்னுடைய இமெயில் ஐடிக்கும் rj_bharathi அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க, ஆர்ஜே பாரதியும் கூட நம்ம ஹலோ எஃப்எம்ல. இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம்
2: ஹலோ கிராமபோன்.
3: கிளாஸ்ல மார்க் ஷீட் கொடுப்பாங்க பாருங்க, அது அப்பா மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்து மாட்டின அனுபவங்கள உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறையவே இருக்குங்க. ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கிறீங்க, ஹலோ கிராம பொன் நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்னோட நினைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஸ் மார்க், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பள்ளி பருவத்துல பரீட்சை நடக்கும் போது கூட ஒரு பயமே இருக்காதுங்க, ஏன்னா காலையில பரீட்சை எழுதிட்டு மத்தியானம் விளையாண்டு சாயந்தரம் வீட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி அப்படியே புக்கை விரிச்சு உட்காந்துக்கலாம். ஆனா இந்த பரீட்சை முடிஞ்சு பரீட்சை விடுமுறைகள்லாம் முடிஞ்சு அந்த முதல் நாள் வகுப்புல உட்காந்துருக்கும் போது ஒரு பயம் வரும் பாருங்க. அதுவும் பசங்க கிட்ட சொல்லிடுவோம், டே டீச்சர்ஸ் ரூம்ல போய் பாரு, நம்ம சாருடைய கேபின்ல பேப்பர் இருக்கான்னு பாரு, இல்லைன்னா வந்துரு அப்படிமோ, அவன் கரெக்டா இல்லடா பேப்பர் இருக்கு, அதுவும் திருத்திக்கிட்டு இருக்காரு, நம்ம பேப்பரான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே பயம் ஆரம்பிச்சிரும், ஏன்னா வகுப்புக்கு அந்த பெரம்போடையே வருவாங்க, மூங்கில் பெரம்பு இருக்கும், அதை கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இப்ப அதை கம்பீரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பரை எடுத்து நம்ம பேரை சொல்லி நம்மளை நிக்க வச்சு நம்ம என்ன மார்க் வாங்குறோம் அப்படிங்கறது எல்லாத்து முன்னிலையிலையும் சொல்லி அடி விடும். அந்த மூங்கில் பெரம்பு ஒட்டையிற அளவு கட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மார்க் ஷீட் கொடுப்பாங்க பாருங்க, பேப்பர் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மார்க் ஷீட்ல வந்து ரொம்ப அழகா ஒண்ணு போட்டிருக்கும், இந்த சிவப்பு கோடிட்ட பகுதிகளில் அதிக கவனம் தேவை அப்படின்ட்டு நம்ம மார்க் ஷீட்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதை கொண்டு போய் வீட்டுல அப்பா கிட்ட கொடுத்து அப்பா கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி எதுக்கு பேசாம ஒரு நாள் நம்ம பேக்லயே வச்சிருந்து அடுத்த நாள் கையெழுத்து போட்டு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு நம்ம அப்பா மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்து அதி புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு கொடுப்போம். ஆனா ஆசிரியர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா நம்மள மாதிரி எத்தனை பேர்த்த பாத்துருப்பாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அடி பின்னி எடுத்து கிளாஸ்ல இருந்து வெளியில நிக்க வச்சு அடுத்த நாள் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் வகுப்புக்குள்ள வர முடியும் அப்படின்ட்டு. அதுவும் அப்பா கிட்ட போய் பாதி உண்மைதான் சொல்லுவோம், எங்க சார் உங்களை பாக்கணும்னு சொல்லியிருக்காரு, நீங்க நாளைக்கு வாங்க அப்படிவாங்க, எதுக்கு எதுக்குன்னு தெரியல அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பஞ்சாயத்துல நடக்கும். அப்படி அப்பா எல்லாம் சொல்லி இனிமேல் நீங்க உங்க கண் பார்வையிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்லி, அது மட்டும் இல்லாம முகத்தை மட்டும் விட்டுருங்க, மத்தபடி அடிச்சு தோலை உரிச்சிருங்க, நான் கேட்கவே மாட்டேன், வேணா ரெண்டு பேரம் வேணா வாங்கி கொடுத்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே இவங்க அடி அடி நடிக்கிறாங்களேப்பா, நீங்க வேற சொல்லிட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ல அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நினைச்சா அதெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல, மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள்லாம் அந்த பள்ளி பருவத்துல இருக்கத்தான் செய்யும் இல்லையா. இன்னும் பேசலாம், அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ கிராம பொண்ணு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆர்ஜே பாரதியும் கூட நம்ம ஹலோ இது தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
2: ஹலோ எஃப்எம்,
3: ஹலோ கிராமபோன்,
2: நினைவுகளின் தாலாட்டு.
4: ஹலோ எஃப்எம் கேட்டுக்கிறீங்க, ஹலோ கிராமபோன் நிகழ்ச்சியில ஆர்ஜே பாரதி என்னோட நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஸ்மார்க், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த பாஸ்மார்க்னு சொன்னதையும் இந்த 16 வயது நிலை படத்துல ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னது ஒண்ணு, இன்னொன்னு இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துல மிஸ் சொல்லுவார் இல்லையா, இவன் என்னுடைய கடைசி பையன் பிளஸ் டூ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, பாஸ் பண்ணிட்டான்னு கேட்கும்போது இல்ல எழுதினான் எழுதினான் எழுதியிருக்கான் இன்னும் எழுதுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அதான் ஞாபகத்துக்கு வருதுல, ஏன்னா அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பிளஸ் டூ பாஸ் அப்படின்னு சொல்றதுலேயே ஒரு பெரிய கெத்தா இருந்ததுல அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் இப்போலாம் வீட்டில் உட்காந்த இடத்துல இருந்து அந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் பேப்பர் வாங்கி தேடும், நம்மளோட தேர்வு என்னங்க அப்படின்னு தேடி அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் வந்துருச்சு அப்படின்னா அப்பா பாஸ் ஆகிட்டோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர்த்து வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்னால அவங்க நம்பர் வந்திருக்காது, அதனால நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த பேப்பர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்பா வந்துச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியும் இருக்கும். ரெண்டாவது அவங்க மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்னைக்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த மார்க் ஷீட் வாங்குவாங்க பாருங்க. அந்த டிசியோட மார்க் ஷீட்டும் வாங்கும்போது அவங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறதே அந்த காலகட்டத்தில் தெரியும். அது வரைக்கும் காத்திருக்கணும், அதுவும் ஒரு சுகமாக தான் இருந்தது. ஏன்னா என்ன மார்க்னு தெரியலையே அப்படின்னு காத்திருந்து அந்த மார்க் ஷீட்டு வாங்கி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய பள்ளி காலங்கள்லாம் ஞாபகம் வருதில்ல, அந்த ரிசல்ட்லாம் பார்த்த அந்த அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ல. அது எல்லாமே பாரதி டாட் இஆர்டி அட் ஹலோ எஃப்எம் டாட் ஐஎன் அப்படிங்கிற

என்னோட இமெயில் ஐடிக்கும் ஆர்ஜே அண்டர்ஸ்கோர் பாரதி அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் போய் உங்களுடைய கமெண்ட்ஸாக கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் ஹலோ இஃபம் உடன். இது தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. குட் நைட்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: The honeymoon is
2: ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together and wish them a warm, warm welcome.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் அம்பிகா சுத்தமான கற்பூரம் மற்றும் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஆத்தி சூடி ஹலோ எஃப்எம் 106.4
4: பக்தி மாலை சூப வேளை.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி.
2: முதல் தரிசனம் ஆதி சூடி.
3: சில கோவில்களுக்கு செல்லும் போது, உதாரணத்திற்கு திருவிழா நடைபெறுகிறது, சுவாமி சப்பர ஊர்வலம் வருகின்றது, திருக்கண் மண்டகங்கள், அங்கே செல்லும் போது அடையாளம் தெரிந்தவர்கள் கொஞ்சம் முன்னுரிமை தருவார்கள். நீங்கள் என்ன பெரிய செலிபிரிட்டியா என்று கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னை கொஞ்சம் கூசச் செய்யும். அதெல்லாம் ஒன்றுமில்லை, உங்களில் ஒருவர். இந்த காலை வேளையிலே வானொலியிலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, தமிழே அதற்கு கை கொடுத்திருக்கின்றது. நேற்று ஆதிசூடி நிறைவு செய்யும் போது ஒரு கதை சொன்னேன் அல்லவா, குகனுடைய கதை. அதை அப்படியே ஆதிசூடியோடு பொருத்தி பார்க்கின்றேன். குகன் வேலை என்ன? இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அந்த பயணிகளை அழைத்துச் சொல்லுவது, பத்திரமாக அவர்களை கொண்டு சென்று விடுவது என் வேலை. அதுதான் என கிட்ட பணி, அது அதை சிறப்பாக செய்கிறேன் என்று அடக்கத்தோடு, தன்னடக்கத்தோடு சொன்ன அந்த பதில், அவரவர் இருக்கும் நிலையிலே அவரவர் செய்யும் வேலை எல்லோருக்கும் பெரியதுதானே. இந்த காலை வேளையில கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், தூய்மை பணியாளர் வரவில்லை, திருமுக்கில குப்பைகள் மண்டி கிடக்கின்றது. தூய்மை பணியாளர் வரவில்லை என்றால் அந்த பக்கம் நம்மால் கடந்து செல்ல முடியுமா? அப்படி தூய்மை பணியாளரின் வேலை தொடங்கி ஒரு கையெழுத்தின் மூலம் பல கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நிகழும் பெரிய நிறுவனத்தின் தலைவர் பதவி வரை எல்லோருக்கும் அவரவருக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. அதை என்ன விதமான அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறோம் என்பதில்தான் நம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் சமூகத்தின் மிகச்சிறந்த மாற்றமும் உருவாகிறது. ஆன்மீகம் கை விளக்கு போல சரியான பாதையில் நம்மை அழைத்து செல்லுகின்றது. அந்த வகையிலே ஆதிசூடி அந்த குகப்பெருமானின் படகு போலத்தான் அறியாமை எண்ணக்கூடிய இக்கரையிலிருந்து ஞானம் எண்ணக்கூடிய அக்கறைக்கு அழைத்துச் செல்லுகின்றது. குகப்பெருமானின் படகு போன்ற இந்த ஆதிசூடி, இந்த படகில ஏறிக்கொள்ளுவோர் எல்லோருமே ஞானம் எண்ணக்கூடிய அக்கறைக்கு செல்லுவது நிச்சயம். அனைவருக்கும் முகம் மலர அன்பான காலை வணக்கங்களோடு உங்கள் நண்பர் கனிய ஜெயராம். இது ஹலோ எஃப்எம்என் ஆதிசூடி.
2: சோலை தின்றல்,
4: காலை பொழுது,
2: குளிர் நீரோடை,
4: கோடை மழை,
2: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்என். ஹலோ எஃப்எம்என்.
3: மாணிக்க வாசகருடைய திருவாசகம் திருக்கோத்தும்பி பதிகம். பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று, ஏமாறு நிற்க அடியேன் இருமாக்க, நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த, தீமேனியானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி என்னக்கூடிய பதிகம். பொருள் விளக்கம் என்ன? இந்த உலகிலே இப்படி ஒரே ஒருவன் தான் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மணிவாசகர் சொல்லி இருக்கின்றாரு. அந்த சிறப்பு என்ன? அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள். ஆதிசூடி ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: நவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: அதிகாலை சுபவேளை, சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூரி.
2: வெற்றிகள் எல்லாம் வாசலில் வந்து காத்து நிற்கும் வியாழனின் காலை வேளை. சுத்தத்தோடு தொடங்குகின்றது நம் ஒவ்வொருவரின் காலை பொழுது. வீட்டம்மா வீட்டு வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கின்றார். இன்னும் அழகு சேர்ப்பதற்கு நீர் தெளித்து வண்ணக்கோலம் இடுகிறார். வாசல் முற்றம் அழகோடு மிளறுகின்றது. பிறகு வீட்டை சுத்தம் செய்வது, பூஜை அறை சுத்தம் செய்வது. பல வீடுகளிலே அடுக்களை முதல் நாள் இரவே சுத்தம் செய்து வைத்து விடுவார்கள். என்னை கேட்டால் ஆரோக்கியத்தின் முதல் படி அடுப்படி முதல் நாள் இரவிலேயே சாப்பிட்ட பாத்திரங்கள், அதே போல சிங்க் அனைத்துமே கழுவி சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கும் வீடு என்று சொல்லுவேன் நான். ஆக சுத்தம் தானே நம் முதல் வேலை. பக்தியும் அதைத்தான் செய்கின்றது. பொன்பொருள் சேர்க்கை, நிலவுலன் சேர்க்கை, இன்னும் ஆஸ்தி பாஸ்தி பதவி அனைத்தையும் சேர்க்கிறதெல்லாம் கடைசி. முதலிலே நம்மை அது சுத்தம் செய்கின்றது. ஆக உடல் சுத்தத்தோடு தொடங்கி உள்ள சுத்தியும் நிகழ்கின்றது ஆன்மீகத்திலே. அதிலே ஆதிசுடி முதல் படி கைபிடித்தே படிப்படியாய் அழைத்துச் செல்லுகின்றது. மணிவாசகருடைய திருவாசகம், பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று, ஏமாறு நிற்க அடியை நிருமாக்க, நாய்மேல் தவிசிட்டு நன்றாய்ப் பொருட்படுத்த, தீமேனியானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. உலகத்திலே இப்படி ஒரே ஒருவன்தான் இருக்க முடியும். அதை மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய தேன் தமிழால் சொல்லுகின்றார். தீமேனியான் விளக்கு பொருத்துகிறோம், நாம் கையில் வைத்திருந்த தீக்குச்சிதான். நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கு நெருங்கி வரும் போது அந்த தீக்குச்சியை போட்டு விடுகிறோம், அல்லது கையை சுட்டு விட்டால் உதறி விடுகிறோம். ஒரு பொட்டு போல நெருப்பு நம் உடலில் ஏற்பட்டால் பொறுக்க முடியவில்லை. ஆனால் ஈசன் பெருமான் தீமேனியான், அனல் மேனி அவனுக்கு. உலகில இப்படி ஒருவன் தானே இருக்க முடியும்? செல்வ குழந்தையை பார்த்து ஏழை குழந்தை ஏமாற்றம் அடைவது போல, தாமரை பூவில் இருக்கும் பிரம்மனும் அவனை படைத்த திருமாலும் நம்மால் அடைய முடியாதது சிவப்பேறு என்று ஏமாற்றம் அடைந்து நிற்கின்றார்கள். என்ன அழகான கற்பனை இது! இன்றலோகத்தை ஆளக்கூடிய மூன்று உலகங்களையும் ஆளக்கூடிய தெய்வங்கள் என்று வணங்குகிறோம். ஒருபுறம் படைப்பின் இறைவன் பிரம்மன், இன்னொரு புறம் காக்கும் கடவுள் திருமால். இருவருமே செல்வ குழந்தையை பார்த்து ஏழை குழந்தை ஏமாற்றம் அடைவது போல, இங்கே இறை அருள் பெற்ற நாமெல்லாம் செல்வ குழந்தைகளாம், அந்த தேவலோகத்தின் தேவர்கள் எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் ஏழை குழந்தைகளாம். அப்படி ஏமாற்றம் அடைந்து நிற்க அந்த பேறு பெற்ற அடியேன் இருமாப்போடு யானை மேல் வைக்க வேண்டிய அம்பாரியை நாய் மேல் வைத்தது போல, நான் நன்மை அடைவதற்காக என்னையும் ஓர் பொருளெனக் கருதி ஆட்கொண்ட அந்த தீமேனியான் அவனுக்கே சென்றூதுமாய் கோத்தும்பி எனக்கூடிய திருக்கோத்தும்பி பதிகம். இன்றொலித்தது திருக்கோத்தும்பியின் நிறைவான பாட்டு. திருவாசகம் நம்மை சிந்திக்க செய்கின்றதே.
3: சிந்தனை செய் மனமே,
4: செயல்கள் சிறக்கும் தினமே.
3: ஆதிசூடி ஹலோ எஃப்எம்எல்